0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
4: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: We'll be back after a short commercial break.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds. Karamas.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: பி பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உலைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். ஒரு மனிதரை நாம் மதிக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதரை நாம் பாராட்ட வேண்டும் என்றால், புகழ வேண்டும் என்றால், அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றால், அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை ஒரு பட்டியலாக ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து எழுத துவங்குங்கள். அவர் நிரம்ப அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும், ஒரு செல்வந்தராக இருக்க வேண்டும், நல்ல தைரியசாலியாக இருக்க வேண்டும், நம் மீது அன்பு காட்டுபவராக இருக்க வேண்டும், அதுவும் கூட எதிர்பார்ப்பில்லாத அன்பாக இருந்தால் மிகவும் மகிழ்ச்சி. நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவர் நமக்கு உதவ வேண்டும், இனிய வார்த்தைகளாலே நம்மோடு உரையாட வேண்டும், எப்போதும் இன்முகத்தோடு நம்மை எதிர்கொள்ள வேண்டும். அவர் நண்பராக இருந்தாலும் சரி, அல்லது உறவினராக இருந்தாலும் சரி, நம்மை எப்போதும் நல்ல முறையிலே மதித்து நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நம் மனம் வலிக்காமல் சுட்டிக்காட்ட வேண்டும், அதை நாம் திருத்திக் கொள்ள முயற்சிக்கும் போது நமக்கு உதவ வேண்டும். இப்படி நாம் ஒரு மனிதரை மதிக்க வேண்டும் என்றால், அவரை நமக்கு உரியவராக, நமக்கு இணக்கமானவராக நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்றால், அவர் இப்படிப்பட்டவராகவெல்லாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதற்காக அவர் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள அவரிடத்தில் இருக்க வேண்டிய அம்சங்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை நாம் எழுதக்கூடும். அதை எழுதி முடித்த பிறகு நன்றாக ஒரு முறைக்கு பல முறை வாசியுங்கள். அதிலே என்னென்ன விதமான தகுதிகள் எல்லாம் தேவை என்று எழுதி இருக்கிறீர்களோ அதையெல்லாம் உங்களிடத்திலே வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த நற்பண்புகள் எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ, இந்த திறமைகள் எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ, அவரை நீங்கள் நிச்சயம் மதிப்பீர்கள் என்றால், அவையெல்லாம் உங்களிடத்தில் இருக்குமேயானால் கண்டிப்பாக இந்த உலகம் உங்களை மதிக்கும். எல்லோரும் உங்களை புகழ்வார்கள், போற்றுவார்கள், உங்களை விரும்புவார்கள், உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள். அத்தனை பேருக்கும் உரியவராக நீங்கள் இருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள இதுதான் மிகச் சுலபமான வழி. அதன் வழியிலே நாம் சிறப்பாக வாழுகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் இருக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. எது ஒன்றுமே இந்த உலகத்தில் இயல்பாக இருக்கும் போது, இயல்பாக நடக்கும் போதுதான் அழகாக இருக்கும், அதை ரசிக்க முடியும். அதனாலே நமக்கு பயனும் விளையும். நிர்பந்திக்கப்படுகின்ற ஒன்று, கட்டாயப்படுத்தப்படுகின்ற ஒன்று கண்டிப்பாக அத்தனை சிறப்பாகவும் பலன் தரக்கூடியதாகவும் இருக்காது. ஒரு மலர் அதற்குரிய கால அவகாசத்திலே அழகாக மலர்ந்து நிற்கும் பொழுதுதான் அது அற்புதமாக எல்லோரும் ரசிக்கும்படியானதாகவும் இருக்கும். ஆனால் அந்த மலரை மலரச் சொல்லி நாம் கட்டாயப்படுத்தினால் அது இயல்பாக இருக்குமா? இன்றைக்கு கடைகளிலே நிறைய பழ வகைகள் தானாக மரத்திலே பழுத்த பிறகு விற்பனைக்கு வருவதில்லை. அவை காயாகவே பறிக்கப்பட்டு கடைக்கு வந்த பிறகு பழுக்க நிர்பந்திக்கப்படுகிறது. அதற்கு பல ரசாயனங்களை பயன்படுத்துகிறார்கள். பார்ப்பதற்கு பழுத்தது போல இருக்குமானால் அது ருசியான பழமாகவோ அல்லது ஆரோக்கியத்தை தருகின்ற பழமாகவோ நிச்சயம் இருப்பதில்லை. அதனாலே பல உடல்நல குறைபாடுகள் ஏற்படுகின்றன என்பதை எல்லாம் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். மனிதர்களிடத்தில் கூட ஒருவர் மீது ஒருவருக்கு அன்போ மரியாதையோ நட்போ இயல்பாக ஏற்பட வேண்டும். நீ என்னை மதித்துத்தான் ஆக வேண்டும் என்று ஒருவரை நாம் நிர்பந்தித்தால் மதிப்பது போல் அவர்கள் நடிக்கலாம், ஆனால் நிஜமான மரியாதையாக அது இருக்காது. நாம் கல்வி கற்க வேண்டும் என்றால் இயல்பாக நமக்கு அந்த ஈடுபாடு ஏற்பட வேண்டும். எந்த துறையிலே அப்படி ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறதோ அதிலே நம்முடைய கல்வியை அல்லது நாம் தொழில் புரிகின்ற முறைமைகளை நாம் அமைத்துக் கொள்வோமேயானால் நிச்சயமாக நமக்கு வெற்றி சாத்தியப்படும். நமக்கு பிடித்த கலை வடிவங்கள், நமக்கு பிடித்த தற்காப்பு முறைகள், இப்படி நாம் விரும்பக்கூடியவற்றை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, அதன் மூலமாக திறமைகளை பெற்றுக் கொள்ளும் பொழுது அது இயல்பாகவே நம்மை வளப்படுத்தும், பலப்படுத்தும். ஆகவே எந்த ஒரு விதத்திலும் நம்மை நாம் நிர்பந்தித்துக் கொள்ளாமல், வலுக்கட்டாயமாக அதிலே கொண்டு போய் நம்மை திணித்துக் கொள்ளாமல், அதன் மீதான விருப்பம் சார்ந்து இயல்பாக நம்மை அதிலே ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுதுதான் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியோ பலனோ சிறப்பானதாக இருக்கும், நிலையானதாக இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கையின் நன்மைக்காக கட்டாயம் நாம் புரிந்து செயல்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு அணுகுமுறை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது புத்தம் புது காலை.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தானே?
5: For details call 056-415-4242.

89.4 தமிழிப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. 1869 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆஸ்திரியா தேசத்திலே போஸ்ட் கார்ட்ஸ் அதாவது தபால் அட்டைகள் முதன் முதலாக அறிமுகம் செய்யப்பட்டன. ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்கள் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு மிக உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த அஞ்சல் அட்டைகளை இன்றைய தினத்திலே இருந்துதான் இயக்கத்திற்கு உட்படுத்தினார்கள். பொதுவாக தகவல் தொடர்பு என்பது காலம் காலமாக வெவ்வேறு விதமான பரிமாணங்களை அடைந்து வருகிறது. அரசர்களுடைய காலத்திலே மனிதர்களே குதிரையிலே போய் தகவல்களை பரிமாறிக்கொண்டு வருவார்கள். புறாவிடு தூது, குயில் விடு தூது என்றெல்லாம் பறவைகளினுடைய கால்களிலே தகவல்களை கட்டி அனுப்பிய காலமும் உண்டு. அதனுடைய அந்த பரிணாம வளர்ச்சியிலே மற்றும் ஒரு மயில்கல் என்று அஞ்சலகத்தின் மூலமாக அஞ்சல் அட்டைகளிலே நாம் தகவல்களை எழுதி முகவரியை குறிப்பிட்டு உரியவருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த முறை மிக நீண்ட காலம் மனிதகுலத்திற்கு பெரும் பயன்பாட்டை வழங்கி ஒரு தகவல் தொடர்பு முறை அது. அது ஆஸ்திரியாவிலே செயல்பட துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1908 மோட்டார் வாகன துறையிலே ஜாம்பவானாக திகழக்கூடிய ஹென்றி ஃபோர்ட் அவர்கள் மாடல் டி என்கின்ற ஒரு காரினை இந்த தினத்தில் தான் அறிமுகம் செய்து வைத்தார். பல்வேறு விதமான புதுமைகளை கார் தயாரிப்பிலே புகுத்தியவர், அதிலே பெரும் வெற்றி கண்டவர் ஹென்றி ஃபோர்ட் அவர்கள். டெட்ராய்டிலே இன்றைய தினம் அவர் அறிமுகம் செய்து வைத்த இந்த கார் 1908 தொடங்கி 1927 வரை சற்றேறக்குறைய இந்த 19 ஆண்டுகளிலே 15 மில்லியன் அளவிலே தயாரித்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவிலான விற்பனையாக அன்றைய நாளிலே போற்றப்பட்டது. 1972 வரை ஒரு குறிப்பிட்ட வகை கார் இவ்வளவு எண்ணிக்கையிலே தயார் செய்து விற்கப்பட்ட அந்த சாதனை முறியடிக்கப்படவே இல்லை. 1972 தான் ஓக்ஸ்வேகன் நிறுவனத்தினுடைய பீட்டில் வகை கார்கள் இதைவிட அதிக எண்ணிக்கையிலே விற்பனையாகி அந்த சாதனையை முறியடித்தன. சிந்தித்து பாருங்கள், 1927 படைக்கப்பட்ட சாதனை 1972 தான் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு கார் தயாரிப்பு நிறுவனம் ஒரு மிகப்பெரிய சாதனைக்குரிய தயாரிப்பினை முதன் முதலாக வெளியிட்ட தினம் இன்றைய தினம். இப்படி பல வெற்றிகரமான துவக்கங்கள் பலவிதமான துறைகளிலே இந்த தினம் நிகழ்ந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கும் கூட அநேக நன்மைகளை பயக்கக்கூடிய ஆகச்சிறந்த துவக்கங்கள் எல்லாம் இன்றைய தினத்திலே ஆரம்பிக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: செழித்தையும் தமிழி ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. உலகம் வியந்து போற்றக்கூடிய ஆராய்ச்சியாளர்களிலே ஒருவரான ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் சொல்கிறார்கள், அறிவுடைமை என்பது வேறொன்றுமல்ல, வாழ்க்கை உங்கள் முன்னால் வைக்கின்ற மாற்றங்களுக்கு ஏற்றபடி உடனடியாக உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்வதற்கு பெயர்தான் அறிவுடைமை என்கிறார். நாம் புத்தகங்களை படித்து அதை வைத்து கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் எழுதி மதிப்பெண் பெறுவதற்கு எது பள்ளிகளிலே கல்லூரிகளிலே நமக்கு உதவுகிறதோ அதைத்தான் கல்வி அறிவு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அது அல்ல. அப்படி நீங்கள் கற்றதின் மூலமாக பெற்றுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு எப்படி துணை செய்ய வேண்டும் என்றால், அதாவது நீங்கள் பாட புத்தகங்களின் மூலமாகவோ அல்லது ஆசிரியர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுப்பதை உணர்ந்து கொண்டோம், நாமே பல புத்தகங்களை படித்து பல மனிதர்களோடு பழகி பல செயல்பாடுகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு நம் மூளைக்குள்ளே ஒன்றை தேக்கி வைத்துக் கொள்வோம், அது அறிவுடைமை என்பது எப்போது நமக்கு உறுதிப்படும் என்றால், அதன் துணை கொண்டு திடீர் திடீர் என்று வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றமடையும் இல்லையா? அந்த மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயங்கி நிற்காமல் அந்த மாற்றத்திற்கு ஏற்றாறு போல உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த மாற்றங்களுக்கு ஏற்றபடி உங்களை நீங்கள் சீரமைத்துக் கொண்டே இருந்தால் மட்டுமே வாழ்க்கையிலே முன்னோக்கி நகர முடியும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை தேக்கமடைந்துவிடும். வாழ்க்கை முன்வைக்கின்ற ஒவ்வொரு மாற்றமும் நமக்கான சவால். அந்த சவாலை உரிய வகையிலே நம்மை தயார்படுத்திக் கொண்டு நாம் வெல்ல வெல்லத்தான் அந்த வெற்றியின் துணையோடு அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்ந்து செல்வோம். இல்லை என்றால் வாழ்க்கையின் மாற்றங்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் நாம் முடங்கி நிற்க வேண்டியிருக்கும். இந்த இடத்திலே அந்த முடக்கத்தை தவிர்த்து நாம் முன்னோக்கி நகர்வதற்கு, வாழ்க்கையின் மாற்றம் எனும் சவால்களை நாம் வெற்றி கொள்வதற்கு நாம் புத்தகங்களின் மூலமாகவும் மற்ற செயல்பாடுகளின் மூலமாகவும் கற்றுணர்ந்து கொண்ட நம்முடைய அறிவு நமக்கு உதவ வேண்டும். அப்படி உதவினால்தான் அது அறிவு. அப்படி உதவும்படியான அறிவை சேகரித்துக் கொள்வதும் அதை உரிய நேரத்திலே பயன்படுத்துவதும் தான் நாம் வாழ்க்கையை வெற்றி கொள்ள செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதை செய்பவர்கள்தான் அறிவுடையவர்களாகவும் உலகத்தாலே போற்றப்படுவார்கள்.

நல்லறிவை சேகரித்துக் கொண்டு அதன் துணையோடு வாழ்க்கையையும் நாம் வெற்றி கொள்ளுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Watch out, I'm a baby.

0: ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:06 ஆன் தி கிளாக் மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. ஆமாம், நேற்று நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க, வாட் ஹேப்பன், வேர் ஆர் யூ அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்டோரிஸில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் ஃபீடில் இல்லையா. இட் வாஸ் ஸோ ஸோ ஸோ நைஸ். நேற்றுக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தினம், ஒரு ஹிஸ்டாரிக் டே, அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ வாஸ் ஏபிள் டு பி பார்ட் ஆஃப் தட். நம்ம துபாயில் எத்திஹாத் ரயிலோட பேசஞ்சர் சர்வீஸ் ஆரம்பித்தாச்சு. நேற்றுக்கே அதோடைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் ரயிலில் பயணித்த ஃபியூ பேசஞ்சர்ஸில் நானும் ஒருத்தி அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஸோ அதுக்காக தான் நேற்றுக்கு போயிருந்தேன் நான். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பல பேர் வந்து அந்த என்னோட ஸ்டோரிக்கே ரிப்ளை எல்லாம் பண்ணியிருந்தீங்க, என்ன என்னாச்சு, ஹவ் இஸ் இட், ஹவ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ், சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்லி ஒரு வீடியோவாகவும் ஒன்றும் இல்லை, ஒரு 2-3-4 வீடியோஸ் எல்லாம் கூட அப்லோட் பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஸோ எத்திஹாத் ரயில் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். சில பேர் எனக்கு டிஎம் எல்லாம் பண்ணி கூட கேட்டிருக்கீங்க, ஃபியூ டவுட்ஸ் அபவுட் டிக்கெட் புக்கிங் அண்ட் எப்படி இருந்தது, எவ்வளவு நேரம் ஆகுது, பார்க்கிங் இருக்கா, என்ன ஏதுன்னுலாம் சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க. எல்லாத்தையும் நான் பொறுமையாக வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன், ஓகேயா. அதர்வைஸ் ஹவு இஸ் எவ்ரி திங். அக்டோபர் 1 இல்லையா, லாஸ்ட் குவார்ட்டருக்குள்ளே ஒஃபீஷியலி நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். 2026 லாஸ்ட் குவார்ட்டர். இந்த ஒரு குவார்ட்டரும் நம்ம எல்லாருக்கும் நல்ல படியாக இருக்கட்டும். அண்ட் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் அஃப்கோர்ஸ் நம்மளை வந்து கடுவு பண்ணுற மாதிரி வெயிலும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது இத்தனை மாதங்களா. ஆனால் இனிமேல் அட்லீஸ்ட் வெதர் வழியாவது நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ பிளசன்ட் டேஸ் அண்ட் பியூட்டிஃபுல் டேஸ் ஆர் அஹெட். அப்படியே தொடக்கூடிய தூரத்தில் இருக்கிறது தெரியுது, டக்குன்னு வந்து டெம்பரேச்சர் மாறிடும் பாருங்க. இப்போவே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நேற்றுக்கு ஐ மீன் நேற்று காலையில் ஏர்லி மார்னிங் அண்ட் நேற்றுக்கு ஈவினிங் எல்லாம் நான் கொஞ்சம் வெளியில் இருக்கும்பொழுது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. இந்த ஹியூமிடிட்டி எல்லாம் கம்மியாயிட்டு எல்லாம் காற்று வீசுறது, காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சைன் தட் பிளசன்ட் வெதர் இஸ் அப்ரோச்சிங் அப்படின்ட்டு. இனி வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய வாரங்களில் இங்கே இருக்கிற விண்டர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றுனா ஓப்பன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இனி வீக்கெண்ட் எல்லாம் சிண்ட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் பிஸி ஆகிடும் இல்லை. நான் இஸ் தட்ஸ் ஹவ் இட் ஹேஸ் டு பி. எனிவே, பேக் டு பேக் 2 பாட்டில் அச்சம் என்பது மடமேடா, அதுக்கப்புறம் ஒருக்கல் ஒரு கண்ணாடி படங்கள் அந்தெல்லாம் உங்களுக்கு பாட்டு நான் ப்ளே பண்ணுறேன். ஆஸ் ஆல்வேஸ் 11 AM வரைக்கும் நிறைய பாட்டு நடுநுடல் அப்டேட்ஸ்னு சொல்லி நம்ம அப்படியே பேசிகிட்டு இருப்போம். சரியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க, நான் பேசுகிறத எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்து அப்படிங்கிறதெல்லாம். ஆர்ஜி கீர்த்தனா, KIRTHANA, இதுதான் ஸ்பெல்லிங். இன்பாக்ஸ் பண்ணுங்க, ஓகே, பேசுவோம் பேசுவோம். குட் மார்னிங்.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigil ulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிபிரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
3: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
2: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
4: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-யில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
5: லூலு, where the world comes to shop.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர், ம், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
8: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
9: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till

0: brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
1: நேதுக்கு ஃப்ளை துபாய் ஃப்ளைட் டுவர்ட்ஸ் இஸ்ரேலில் நடந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட் பற்றி நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா துபாயினுடைய கேரியர் ஃப்ளை துபாய் சொல்லியிருக்கிறது என்னன்னா அவங்களுடைய ஃப்ளைட்ஸ் டு இஸ்ரேல் வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாவே அவங்க இந்த முடிவு எடுத்திருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்ல என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகி அதிலிருந்து ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த சஸ்பென்ஷன் வந்து இருக்க தான் போகுது. ஸோ ஃப்ளை துபாய் வந்து இஸ்ரேலுக்கு ஃப்ளைட்ஸ் எதுவும் ஆப்ரேட் பண்ண போறதில்லை. அண்ட் சேஃப்டி அண்ட் வெல்பீங் ஆஃப் அ பேசஞ்சர்ஸ் க்ரூ அண்ட் ஆப்ரேஷன்ஸ் தான் எங்களுடைய ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ளை துபாயும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இப்போ அவங்க இந்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்சுவலான விஷயங்கள் என்ன ஏதுங்கிறது அரௌண்ட் தி இன்சிடென்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய வேலையில் இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேற எதுவும் அவங்க தெரிவிக்கவில்லை. அண்ட் ஆல்சோ இங்கே நம்ம யூஏல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸும் சொல்லியிருக்கிறது என்னன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்டர்நெட்ல, இவங்க அவங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க இப்படியாச்சு அப்படியாச்சுன்ட்டு. பட் எங்ககிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வர வரைக்கும் எதையும் நீங்க பகிர வேண்டாம், நம்பவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய யூஏ அத்தாரிட்டிஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, அறிவுறுத்தி இருக்காங்க. ஆல் ரைட். அண்ட் இன்னொன்று, அங்கே தபூக் ஏர்போர்ட் இன் சவுதி அரேபியாவில் சேஃபாக ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் க்ரூ அண்ட் மற்றவங்க எல்லாரும் வந்து இப்போ சேஃபாக இருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஏர்கிராஃப்டும் வந்து டிப்ளாய் பண்ணி அவங்க எல்லாரும் வந்தாச்சு அப்படிங்கிறதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான். அண்ட் அகெயின் யூஏயோடைய ஜென்ரல் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது என்னன்னா, எஸ் செக்யூரிட்டி இன்சிடென்ட் வந்து இட் ஹேப்பன்ட் ஆன் போர்ட் அண்ட் இட் வாஸ் பிராட் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயம்.
0: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by
2: ALD Sana Garden. 4th October Ramada Cornish Abu Dhabi la 9 AM to 7 PM, 2.75 center வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும்.
0: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: டேய் ஆண்டனி தெரிக்க, லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Basha Bhai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams tha.

0: சத்யா.
1: Brought to you by Basha Bai Biryani, Vasil Hub, Block 4, Karama.
2: Tamil 89.4.
3: We'll be back after a short commercial break.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
5: எது? மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு அவரு?
4: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
5: அடிங்க.
7: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரே.

0: 7:42 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அக்டோபர் மாசம் ஆரம்பிக்கும் போதே என்ன இப்படி ஒரு ஷாக்கோட ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். நேற்றுக்கு ஃபியூல் ரேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இல்லையா, என்ன பண்றது, வண்டியை பேசாம வீட்டில் நிறுத்தி வச்சுட்டு ஒரு கவரை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா, இல்ல க்ளோஸ் பண்ணோம்னா அப்புறம் எப்படி போயிட்டு வருது ஆஃபீஸ்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பயங்கர கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்கு. அதுவும் ஸ்பெஷலி கொஞ்சம் பெரிய வண்டி எஸ்யூவிஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு அதோடைய வழி என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும். இல்ல பேசாம அந்த மாதிரி ஃபேன்சியான காரெல்லாம் ஓட்டாம ஃபியூவல் எஃபிஷியன்டா நல்லா சின்னதான் டிராஃபிக் உள்ள சல்லு சல்லுன்னு போயிட்டு வர மாதிரி அட் தி சேம் டைம் நல்லா மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே அது ஒரு பக்கம் இருக்க, நேதுக்கு வந்து எத்தியாத்ரி இல்லையா அந்த கதைக்கு நான் வரேன். ஸோ எத்தியாத்ரியலோட துபாய் பேசஞ்சர் சர்வீஸ் இனிதே ஆரம்பித்துள்ளது நேத்திலிருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டேஷன் எங்கே இருக்கு அப்படின்னா அல் அலியஸ் ஸ்டேஷன், நம்ம ஜுவல்லரி சைடு வருது இது, ஜுமேரா கோல்ஃப் எஸ்டேட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் பக்கத்தில். ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பல வழிகள் இருக்கு. ஒன்று நீங்கள் உங்கள் காரில் போயிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஐ மீன் லைக் அந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 250-300 கார்ஸ், பக்கம் 250-260 கார்ஸ் பார்க் பண்ணுற அளவுக்கு அங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸ்டேஷன் கிட்ட. அண்ட் இட் இஸ் மேனேஜ்ட் பை பார்க்கின், சரியா? ஸோ உங்ககிட்ட வந்து பார்க்கின் ஆப் இருந்து அந்த வாலெட்லலாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் ஆகிடும் உங்களோட பார்க்கிங் எத்தனை நேரம் நீங்கள் நிறுத்துறீங்களோ. இஃப் ஐம் நாட் ராங், ஃபர்ஸ்ட் 15 minutes வந்து ஃப்ரீ, அதுக்கப்புறம் பெர் ஆர் 5 dirhams, அதுக்கப்புறம் வந்து 100 சர்டன் லிமிட்க்கு மேலே போச்சுன்னா எத்தனையோ திரும்ஸ், 30 dirhams அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நேதிக்கு வந்து ஒரு 3-4 hours வந்து நான் பார்க் பண்ணியிருந்தேன், 25-30 dirhams எனக்கும் ஆயிருந்தது அங்கே. அண்ட் பார்க்கின் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் த பார்க்கிங். அண்ட் தென் நீங்கள் வந்து ரெட் லைன் எடுத்துக்கிட்டு, இன்கேஸ் இஃப் யூ கமிங் பை மெட்ரோ அப்படின்னா நீங்கள் ரெட் லைனில் எடுத்துட்டு ஜுமேரா கோல்ஃப் எஸ்டேட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஷட்டில் பஸ் சர்வீஸ் இருக்குது இந்த எத்தியாத் ரயில் ஸ்டேஷனுக்கு. ஏன்னா ஐ திங்க் ஒரு 400-500 meters டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கும். ஃபுட் பிரிட்ஜ் வேறு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அது வழியாகவும் போகலாம், பட் ஷட்டில் பஸ்ஸஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருந்தது. ஓகேயா? ஸோ அப்படி பஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எத்தியாத் ரயில் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கேருந்து நீங்கள் அபுதாபிக்கோ, ஃபுஜேராக்கோ இல்லை ஷார்ஜாக்கோ போகலாம். நேற்றுக்கு வந்து அல்தேஜ் ஸ்டேஷன் வேறு ஓப்பன் பண்ணியிருக்காங்க சைலண்டாக, எல்லா அட்டென்ஷனும் வந்து துபாய் வேலை இருந்ததுனால அல்தேஜ் யாரும் கண்டுக்கல. பட் நேற்றுக்கு நான் முந்தைய நேற்று நைட்டு பார்த்தப்ப கூட அல்தேஜுக்கான டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கல. ஸோ ஐ திங்க் ஓப்பன் ஆகிருக்கும் நம்புறேன் நான். எனவே இப்போது 11 ஸ்டேஷன்ஸ் மொத்தமாக பிளான் பண்ணியிருக்காங்க, அதில் 4 ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இனி மீதி ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பை ஃபேஸாக ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் அகேன் நம்ம ஃபுஜேரா அபுதாபி ரூட்ல இருந்த மாதிரியே தான், இதுலேயும் வந்து நம்ம பார்த்தோம்னா கம்ஃபர்ட் கிளாஸ் அண்ட் ப்ரீமியம் கிளாஸ்னு இருக்குது. கம்ஃபர்ட் கிளாஸ் வந்து 39 dirhamsலேருந்து அண்ட் ப்ரீமியம் கிளாஸ் வந்து அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இன்னொன்று என்னன்னா நீங்கள் ஆப்பில் ஒரு ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ், உங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் ஒரு 20-30 dirhams உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அண்ட் அங்கே ஆன் ஸ்பாட்டும் போயிட்டு அங்கே டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது, அங்கேயும் நீங்கள் வந்து அவசரமாக போய் டிக்கெட் எடுத்து நீங்கள் ட்ரெயின் ஏறவும் செய்யலாம். அண்ட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கக்கூடிய டிக்கெட்ஸை அங்கே போயிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணியும் எடுத்துக்கிட்டு போகலாம். ஆர் லைக் சஃபிஷியண்டாக இருக்கும் உங்கள் ஆன்லைன் டிக்கெட்ஸை நீங்கள் வந்து அங்கே ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிறதுக்கு. 1 hour and 4 minutes அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஐ திங்க் இட் டுக் அரவுண்ட் 1 hour and 7 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மெதுவாக நின்று கொடியை சச்சு யூனோ இதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால அது அப்படி மெதுவாக போயிட்டு இட் வாஸ் லைக் ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் மோடில் போச்சு அதுதான். அண்ட் அபுதாபியில் வந்து முகமத் பின் ஜாயத் சிட்டியில் அவங்களுடைய ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே போகுது, இடையிலலாம் எதுவும் நிறுத்தாமல். அண்ட் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடும் மாறுது. அண்ட் இட் கோஸ் அப் டு 200 km/h. அண்ட் நேற்றுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதை தவிர்த்து அங்கே ஆன் போர்டு நீங்கள் மெனு கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா. ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். ஐ திங்க் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாகவும் மெசேஜ் எல்லாம் அனுப்பி கேட்டிருந்தீங்க, இது என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும், அது எப்படி, இது எப்படி, பார்க்கிங் இருக்கா, என்ன ஏது அப்படின்ட்டுலாம். ஸோ யா, பார்க்கிங் அவைலபிள், ஆனால் யூ ஹாவ் டு பே ஃபார் தட். பார்க்கிங் வழியாக பார்க்கிங் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்ததாக வந்து என்ன பண்ணலான்னா 2-3 கடமைகள் இருக்குது. அதில் முதல் கடமை வந்து உங்களுக்கு டிராஃபிக் அப்டேட் சொல்லணும். எங்கே டிராஃபிக் இருக்குன்னு பார்த்துடலாமா?
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: Whoa, what is this? Enna nadakkudhu? 311 la yen ipdi oru congestion? Nama Arabian ranches la irundhu aarambichu production city varaikkum avvalavu congestion, kidathada 1 2 3 4 5 6 7 crashes indha oru stretch la mattume irukkiradhu theriyudhu. Idhu

0: ஒரு அன்யூஷுவல் டிராஃபிக்காக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் நம்ம 611 பார்த்தாலும் அப்படி தான், 611 வந்து இந்த எக்வெஸ்ட்ரியன் அண்ட் போலோ கிளப் ஒன்று காட்டுது எனக்கு. இங்கே துபாய் லைஃப் ஸ்டைல் சிட்டியா, ஹம்தான் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தாண்டி, ஓ அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் ஆரம்பிக்குது. அண்ட் தென் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகக்கூடிய டைரெக்ஷனில் பார்த்தோம்னா, டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரெக்ஷனில் இங்கே இந்த ரிம்ராம் வரைக்கும் நமக்கு பயங்கர கன்ஜெஷன் இருக்குது. அங்கேயும் அந்த வேல ஒரு 3-4 கிராஷஸ் தெரியுது. ஸோ 311 ஆஃப் திஸ் சைட் அண்ட் 611 ஆஃப் திஸ் சைட், ரெண்டு இடங்களிலும் இன்றைக்கி டிராஃபிக் கண்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அதை தவிர்த்து வேற எங்க அல்கேல் இஸ் ஆல்சோ வெரி பேட். அல்கேல்லையும் வந்து ஏன் இவ்வளோ டிராஃபிக்னு தெரியல. அல்கேலையும் வந்து மல்டிபிள் கிராஷஸ் தெரியுது. அண்ட் தென் E11 நம்ம பார்த்தோம்னா ஜபீல் கிட்ட அந்த ட்ரேஸ் சென்டர் ரவுண்ட் போர்டுலாம் கொஞ்சம் முன்னாடி அங்கே ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஸோ அதனால அங்கேயும் டிராஃபிக் கன்ஜெஷன் எவ்ரிவேர். 311 வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னே தெரியல, ஆதி எந்தும் எதுவும் இல்லாமல் டிராஃபிக் மட்டும்தான் தெரியுது. ஸோ மல்டிபிள் கிராஷஸ் ஆன் த வே, என்னன்னு தெரியல. இன்னைக்கு ரோட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது. ஸோ எந்த ரோட்ல நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னாலும் அங்கே வந்து கிராஷ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வந்து இன்னைக்கு டிராஃபிக் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பேடாகவே இருக்கு. ஸோ டிரைவ் சேஃப். டிராஃபிக் அப்டேட்
1: வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: Okay. இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க? சங்கர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, இன்னைக்கு என்னோட மச்சான் சன் கிறிஷ் வீர்க்கு பர்த்டே அப்படின்ட்டு. கிறிஷ் வீர், விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. விகிதா, குட் மார்னிங். தேர்ஸ்டேக்கு ஒரு லிட்டில் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் கம்பல்சரி. ஸோ ஹியர் இஸ் யுவர் ரேண்டம் டோஸ் ஆஃப் குட் வைப்ஸ் ஃப்ரம் மை சைட். மந்த்லி டார்கெட் அச்சீவ்ட் பை மை டீம் லிஸ்னிங் டு யுவர் ஷோ ரைட் நோ. ஸோ ஸ்டார்டிங் மை டே வித் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ட்டு. அட அட அட, வாட் அ வே டு ஸ்டார்ட் அ டே இல்லை. ஸோ டீம் வந்து டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். காலையில் வந்து விடியக்கூடிய நாள் அவ்வளோ ஹாப்பியாக நம்ம எழுந்திருப்போம். ஸோ கிரேட் கிரேட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ விகிதா அண்ட் யுவர் டீம். வேறு யார் வேறு யார்? குட் மார்னிங் நிவாஸ், தேங்க் யூ. அருள் வந்து ஹவுஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐ ஹோப் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அருள் நான் சொன்னது. சங்கர் உங்களுக்கும் குட் மார்னிங், சங்கர் கல்யபெருமாள் அவருக்கும் குட் மார்னிங். வேறு யாரு வேறு யார்? உஷா மீத் அவங்களும் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு. ஸோ ஐ ஹோப் அவரும் வந்து கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனிவே தட்ஸ் ஆல் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ். அண்ட் அடுத்ததாக வந்து யாருக்கு என்ன பாட்டு வேணும் அதை வந்து சில்லாக் சாங் ஆஃப் தி யாரானு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வருவேன் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு. சரியா, யாருக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்கலாம். ஹாய், குட் மார்னிங்.
2: ஹாய், குட் மார்னிங் கீர்த்தனா. ஹவ் ஆர் யூ? திஸ் இஸ் சபரீஷ் ஃப்ரம் அபுதாபி.
0: குட் மார்னிங் சபரீஷ், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங்.
0: அபுதாபி எப்படி இருக்கு? ஃபாகா
2: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு? பவளமல்லி சாங் ப்ளே பண்ணலாமே. ஷூர், கண்டிப்பா உங்களுக்கு தரேன். சரியா, பிரேக் அப்புறமா.
2: தேங்க் யூ. அண்ட் ஒன் திங், இது நீங்க சன்செட் சவாரி பண்ணுவீங்களா? நீங்களும் யாரு பிராவோ சேர்ந்து.
0: ஆமா,
2: அத மாதிரி காம்போ எதிர்பார்க்கிறேன் நான். மேபி அதர் பீப்புள் கூட அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
0: கண்டிப்பா
2: இருக்கும் நீங்க பண்றது.
0: ஓ ஷூர், டெஃபினெட்லி டெஃபினெட்லி ட்ரை பண்ணலாம். ஓகேவா?
2: ஓகே ஓகே,
0: தேங்க் யூ சபரீஷ், டேக் கேர். ஓகே, பாய் பாய் பாய். ஆல் ரைட், சபரீஷ் கேட்ட பாட்டு பவளமல்லி பாட்டு. பிரேக் அப்புறமா அவருக்காக நான் ப்ளே பண்ணுறேன். அண்ட் நீங்களும் வந்து சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். இங்கே டிரைவ் பண்ணுறது கால் எடுக்கவே முடியாத அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது பிரேக் மேலேருந்துன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. பட் இட்ஸ் ஓகே, கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாம் கிளியர் ஆகிடும் நம்புறேன். ஸோ டிரைவ் சேஃப்.
3: பண்டிகை பண்ணுங்க.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர். Mersal Morning brought to you by
4: ALD Sana Garden. 4th October Ramada Cornish Abu Dhabiல 9 AM to 7 PM 2.75 சென்டர் வெறும் 4.90 லட்சல இருந்து வாங்க முடியும்.
1: Co-sponsored by
4: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.
1: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
4: Plots Nale, Propshell Dane. For details call 056 415 4242.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance lethi. Lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். ஃபிளை துபாய் விமானத்தில் இடம்பெற்ற சம்பவத்துக்கான காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை கண்டறியும் விசாரணை பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. விசாரணை குழுக்கள் விமானத்தின் செயற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களையும் ஆய்வு செய்து வருகின்றன. ஃபிளை துபாய் நிறுவனத்தின் FZ-1073 விமானம் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து டெல் அவிவ் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது விமானத்துக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக சவுதி அரேபியாவுக்கு திருப்பிவிடப்பட்டது. விமானத்தில் ஏற்பட்ட சம்பவம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து விமானம் தனது பயணத்தை தொடர முடியாமல் சவுதி அரேபியாவின் தபூக் விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் விமான பணியாளர்கள் சிலர் காயமடைந்தனர். அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தேவையான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டதாக பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களின் பாதுகாப்பும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தங்களின் மிக முக்கியமான முன்னுரிமைகள் என்று ஆணையம் வலியுறுத்தியுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனையும் தெஹ்ரானையும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வர மத்தியஸ்த நாடுகள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இதனிடையே ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை அமெரிக்கர்கள் டிரம்புக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் டிரம்ப் முன்னெடுத்த போர் தோல்வியடைந்து விட்டதாகவும் அது தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களில் இருந்து சவுதி அரேபியாவை பாதுகாக்க எந்த வழியிலும் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் உறுதியளித்துள்ளது. இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையிலான வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றன. தம்மை மீறி பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்ட முடியாது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜானகிராமனை ஆதரித்து அச்சரப்பாக்கத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் விஜய் உட்பட அனைவரும் திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டதாக கூறுகின்றனர். ஆனால் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரவில்லை. நான் வெற்றி பெறவில்லை, ஆனால் மக்கள் எனக்காக தேடி தேடி வாக்களித்தார்கள் என்று சீமான் தெரிவித்தார். காங்கிரசுக்கு எனக்கு கிடைத்த அளவு கூட ஓட்டு கிடைக்கவில்லை. பாரதிய ஜனதா மனித குல எதிரி, காங்கிரஸ் தமிழ் இனத்தின் வரலாற்று எதிரி என்று சீமான் தெரிவித்தார். இலவச பேருந்து பயணச் சலுகை கொடுப்பதற்கு முன்னால் பெண்கள் எங்கும் செல்லவில்லையா? இலவச சிலிண்டர் கொடுப்பதற்கு முன்பு வீட்டில் அடுப்பு எரியவில்லையா? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் பிறகும் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் என அறிவித்துவிட்டு இதற்காக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் என்கின்றீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: துபாயில் இருந்து டெல் அவிவ் சென்ற விமானத்தில் காயமடைந்த இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரை பிரதமர் நரேந்திர மோடி ஹீரோ என்று பாராட்டியுள்ளார். கேப்டன் ஸ்மித் மச்சார் ஒரு ஹீரோ என்று மோடி தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மிகவும் ஆபத்தான சூழ்நிலையிலும் கடுமையாக காயமடைந்த நிலையிலும் மற்றவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர் அளவற்ற துணிச்சலையும் உறுதியான மனநிலையையும் வெளிப்படுத்தியுள்ளார் என்று மோடி குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய சம்பவத்தில் காயமடைந்த கேப்டன் ஸ்மித் மச்சார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்.
2: இலங்கை செய்திகள்.
3: சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் பாரபட்சங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கை ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி விடுத்துள்ள சிறுவர் தின வாழ்த்துச் செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறுவர்கள் என்பவர்கள் நாட்டின் பெருமதியான பொக்கிஷம். அவர்களின் உடல் மற்றும் உள நல்வாழ்வை பாதுகாத்து முறையான வளர்ச்சிக்கு தேவையான சூழலை உருவாக்குவது ஓர் அரசாங்கத்தின் முதன்மையான பொறுப்பாகும் என்று தெரிவித்தார். சிறுவர்களின் கற்பனை திறன், எதிர்பார்ப்புகள் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவை நாளைய நாட்டின் போக்கை தீர்மானிக்கின்றன. சிறுவர்களுக்காக நாம் கட்டி எழுப்பும் நாடானது நாளைய தினம் அவர்களிடம் கையளிக்க இருக்கும் நாடு மட்டுமன்றி, இன்று அவர்களின் கனவுகளுக்கு இடமளிக்கும், அவர்களின் குரலை செவிமடுக்கும் மற்றும் அவர்களின் திறமைகளுக்கு வாய்ப்புகளை வழங்கும் நாடாகும் என்று அவர் கூறினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மேற்கிந்திய தீவுகள் அணிக்கெதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ஓட்டங்களை குவித்தது. மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பாக ஜான் கேம்பல், ஷாய் ஹோப் மற்றும் அமீர் ஜாங்கு ஆகியோர் சதம் கடந்தனர். 406 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இந்திய அணி 43.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இந்த போட்டியில் 39 பந்துகள் மீதமிருக்க 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றியீட்டியது. இந்திய அணி சார்பில் அணித்தலைவர் சுப்மன் கில் ஆட்டமிழக்காமல் 223 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். ரோஹித் சர்மா 101 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து LBW முறையில் ஆட்டமிழந்தார். விராட் கோலி 29 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். இறுதி வரை களத்தில் நின்ற ருத்ராஜ் கெய்க்வாட் 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஒருநாள் போட்டியொன்றில் சீசில் அதிக ஓட்டங்களை குவித்த வீரர் என்ற வரலாற்று சாதனையை இந்திய அணியின் தலைவர் சுப்மன் கில் படைத்தார். முன்னதாக 2023 ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஆஸ்திரேலிய வீரர் கிளென் மேக்ஸ்வெல் 201 ஓட்டங்களை குவித்து சீசில் சாதனை படைத்திருந்தார். இதேவேளை மேற்கிந்திய தீவுகள் அணிக்கெதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் ஒருநாள் போட்டியில் அதிகபட்ச ஓட்டங்களை சேஸ் செய்து சாதனை படைத்தது இந்திய அணி. இதன் மூலம் ஒருநாள் போட்டியில் அதிகபட்ச ஓட்டங்களை சேஸ் செய்த இரண்டாவது அணி என்ற சாதனையையும் இந்தியா படைத்துள்ளது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. இரண்டாவது ஒருநாள் போட்டியின் ஆட்டநாயகனாகவும் அணித்தலைவர் சுப்மன் கில் தேர்வானார்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று வானிலை தெளிவாகவும் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு பகுதிகளில் உருவாகும் மேகங்கள் பிற்பகலில் மழை தரக்கூடிய மேகங்களாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு வேளையில் நாளை காலை நேரத்தில் மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இதனால் பனிமூட்டம் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சில பகுதிகளில் அடர்த்தியான பனிமூட்டம் நிலவும் என்று சிவப்பு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 9 மணி வரை சாலைகளில் பார்வை திறன் குறையக்கூடும் என வாகன ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று வெப்பநிலை ஓரளவுக்கு வீழ்ச்சி அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எமது காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸ்டார் ஆஃப் தி மந்த், மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:14 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன பண்றது, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே பெட்ரோல் ரேட்ஸ் ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு எல்லாருடைய குமுறல்கள் தான் பார்க்க முடியுது. இல்ல இவ்வளவு ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கல இல்லையா? ஏன்னா இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு எத்தனாவது நாள் தெரியுமா இந்த கான்ஃபிளிக் ஆரம்பிச்சு? 215th நாள். அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம யூஏ ரெசிடென்ட்ஸ் ஒரு சில டிஸ்ரப்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சில அசௌகரியங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்த ஃபியூல் ரேட்ஸ் தான் இல்லை. ஸோ ஃபியூல் ரேட்ஸ் வந்து தாறு மாற ஏறிச்சு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஆரம்பித்த டைம்லேருந்து அன்டில் ஆகஸ்ட் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் டிப்பாச்சு. அண்ட் தென் திருப்பியும் வந்து இப்போ ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது வரைக்குமே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த February 28 இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 60% வரைக்கும் மேலே வந்து ரைஸ் ஆயிருக்கு ஃபியூல் ரேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜூலைல இறங்குச்சு, அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல ஏறிச்சு, செப்டம்பர்ல ஏறிச்சு, இப்போ அக்டோபருக்கு இன்னும் ஏறி இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த 60-day சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் எல்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அவங்க வந்து நாங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து கான்ஃபிளிக் வந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோங்கிற ஒரு பயத்தோட வந்து இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஸ்டில் நம்ம யூஏஇல ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிருச்சு. ஆனால் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பிஞ்ச் எங்கேன்னா இந்த விலைவாசி உயர்வில் தான் இல்லையா? ஸோ இந்த விலைவாசி உயர்வில் அண்ட் தென் ஏர்லைன்ஸ் நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஏர்லைன்ஸோடைய யூனோ டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகியிருக்கு பிகாஸ் அகேன் இதனுடைய இம்பாக்டின் காரணமாகத்தான். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இந்த ஏவியேஷன் அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ளைட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எமிரேட்ஸ் வந்து அவங்களுடைய ஃப்ளை துபாய் ஃப்ளைட்ஸை டெலவீவுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே போகக்கூடிய இஸ்ரேலுக்கு போகக்கூடிய ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து இப்பொழுதுக்கே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. GCAA அவங்க சொல்லியிருக்கிறது ஃப்ளை துபாய் ஃப்ளைட்டில் வந்து எஸ் க்ரூ மெம்பர்ஸ்க்கு வந்து அடிபட்டிருந்திருக்கு. அண்ட் அதற்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து இட் இஸ் ஸ்டில் அண்டர் வே. அண்ட் இப்போ டெலவீவுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு வந்து என்ன சப்போர்ட் வழங்க முடியுமோ எங்கள் சைட்லேருந்து அதை நாங்கள் வழங்குவோம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஃபியூவல் ரேட்ஸும் வந்து இப்போ ஹைக் ஆகி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அண்ட் இன் ஜென்ரல் இப்போ ட்ராவல்லாம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏர்போர்ட்டை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds level 25% advance pay பண்ணி உங்க gold price lock பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds visit பண்ணுங்க அல்லது mobile app வழியா pay பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: அண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
2: 500 crore.
3: What a wow.
1: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
6: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
5: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
6: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
7: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mercel Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November. Mercel Morning brought to you by
3: ALD Sana Garden. 4th October Ramada Cornish Abudabila 9 AM to 7 PM. 2.75 center வெறும் 4.90 lakhs லிருந்து வாங்க முடியும்.
2: Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
3: இருக்கவே இருக்கு. Zoho Books.
2: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
3: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
2: So all under one roof, கரெக்ட்டா?
3: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவன நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho வை அழைக்கவும். மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
4: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது. ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-இல் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாளுக்கு நாள் நம்ம லைஃப்பில் எவ்வளவு ஆக்கிரமிச்சுட்டு வருது இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நிறைய நல்லதெல்லாம் நடக்குதுனாலும் அதன் மூலமாக சில கிரைம்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்காக நம்ம யூஏ அத்தாரிட்டிஸ் அப்பப்போ வார்னிங் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சொஃபிஸ்டிகேட்டடான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் கிரைம் நிறையா நடந்துட்டுருக்கு. அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம யூஏயோடைய அத்தாரிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்னெல்லாம் வழிகள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஒரு சைடு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய கேப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மகிட்ட அவங்க திரும்ப திரும்ப திரும்ப சொல்கிறது, பிளீஸ் நீங்க வந்து கவனமா இருங்க, நீங்க கவனமா இருந்தீங்கனாலே இந்த பிரச்சனைகள் பாதி நடக்காது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரச்சனைகள் நமக்கு கிரியேட் பண்றதுக்காக இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் எல்லாம் சுத்திட்டு தான் இருப்பாங்க. அவங்களை என்ன பண்றதுங்கிறத நாங்க ஹேண்டில் பண்றோம், மீன்வால் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஒரு நாளும் நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக, நம்ம டேட்டாவை வந்து பறிக்கிறதுக்காக, அக்கௌண்ட்ஸ் ஆர் யூனோ முக்கியமான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து ஹைஜாக் பண்றதுக்காக, சிஸ்டம்ஸ் எல்லாம் ஹைஜாக் பண்றதுக்காக இதெல்லாம் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் இன் கோஆபரேஷன் வித் துபாய் போலீஸ் அண்ட் துபாய் எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி சென்டர் ஒரு ஒரு கேம்பெயின் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு அவேர்னஸ் கேம்பெயின், யூஏஇ சேஃப் த்ரூ யோர் டிஜிட்டல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின். சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த் வந்து ஒரு ஒரு மாதமும் அக்டோபர் மாதம் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதையொட்டி தான் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேம்பெயினில் வந்து அவங்க முக்கியமாக எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பில் இருக்கிற மக்களுமே வந்து இந்த சைபர் ரிஸ்க்கு ஆளாக இருக்காங்க. ஏன்னா எந்த வேலை பண்ணுறவங்களா இருந்தாலும் கட்டாயமாக இப்போ இன்டர்நெட் மேலே நம்ம டிபெண்டாக தான் இருக்கும். சில சென்சிட்டிவான டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம், டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். அதனால இந்த சைபர் ரிஸ்க்லேருந்து தப்பிக்கிறதுக்கு, டேட்டாவை வந்து ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறதுக்கு, அண்ட் ப்ராக்டிக்கல் வேஸ் டு ப்ரிவென்ட் அவர் செல்ஸ் ஃப்ரம் கெட்டிங் சீட்டட், இந்த கிரிமினல்ஸ் கிட்டே வந்து நம்ம சிக்காமல் எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாங்கிறதுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ துபாய் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப்பில் வந்து இந்த அனவுன்ஸ்மெண்ட் நேற்றுக்கு அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து இந்த சைபர் கிரிமினல்ஸ் வந்து அவங்களுடைய டெக்னிக் அப்பப்போ மாற்றிட்டு இருக்காங்க, அதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து சிக்காமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய மிக மிக மிக முக்கியமான ஒரு எய்மாக இருக்குது இந்த கேம்பெயின் வழியாக. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து ஃப்ராட் வேலைகள்லாம் பண்ணுறாங்க, டீப் ஃபேக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சில பாப்புலரான யூனோ லோக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து பேசுகிற மாதிரி வீடியோ பண்ணி பணம் கொடுங்க, ஆர் இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீப் ஃபேக் டெக்னாலஜியை பயன்படுத்தி. அதே தவிர்த்து வேறு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ராட்லண்ட் பேஜஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க, அண்ட் டிஜிட்டல் வாலெட்ஸ்லேருந்து பணம்

0: பண்ணாதீங்க, மெயில்ஸ்க்கெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. யார் வந்து உங்களை நாங்கள் இந்த அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டின்னு கூப்பிட்டு பயமுறுத்துற மாதிரி பேசினாலும் பயந்துக்காதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, குழந்தைங்களையும் வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். பிகாஸ் பேரண்ட்ஸ் இல்லாத நேரத்தில் ஆர் மேபி பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய நேரத்திலே வந்து பார்த்தா குழந்தைங்க பல மணி நேரம் இந்த டேப்ஸில், ஃபோன்ஸில், மற்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் நேரம் செலவிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணுறது, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ப்ளீஸ் டேக் கேர்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: incoming
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

மார்னிங் கோல்டன் சாங் ஆஃப் தி அவர் கோல்டன் சாங் ஆஃப் தி அவர் பிராட் யூ பை ஜாய் அலுகாஸ் ஜாய் அலுகாஸ்ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர்

0: பண்டிகை ஷாப்பிங் பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi, lowest gold rate la unga jewelry-ye pre-book pannunga. Offer value.

பாத்தீங்களா, ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வந்து தங்கத்தோட விலை நல்லா கம்மியாயிட்டு இருந்ததை பார்த்தோம். அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும்னு நினைச்சா இல்ல, இப்போ தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. ஏன்னா 500 திரம்ஸ்க்கு கீழே போச்சு 24 கேரட் கோல்டு ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் முன்னாடிக்கு வரைக்கும். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா அட் பிரசன்ட் 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 503 திரம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் தங்கத்தினுடைய விலை 466 திரம்ஸ் 25 ஃபில்ஸாக இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் இது நிச்சயமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு இல்லையா? ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தோம்னா இனி ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போகுது, நவராத்திரி வரும், அதுக்கப்புறம் தீபாவளி வரும், தசரா, யூனோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் வரக்கூடிய நேரத்தில் தங்கம் தான் நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க, தங்கத்தோட விலையும் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, உடனடியாக இங்கே ஜாய் லுகாஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை இப்போவே நீங்கள் ஜஸ்ட் 10% மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணி ப்ரீ புக் பண்ணி கோல்டு ரேட்டை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபெஸ்டிவ் சீசன் வரும்பொழுது அந்த நாள் ஆஸ்பிஷியஸான டேல நீங்கள் போய் தங்கம் வாங்கணுங்கிற அந்த ட்ரெடிஷனை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இன் திஸ் வே. ஸோ தட் ஃபெஸ்டிவ் சீசனில் கண்டிப்பாக கோல்டு ரேட் வந்து ஏறும். அப்படி ஏறும்பொழுது நீங்கள் ஆல்ரெடி பிளாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கம்மியான விலையில் உங்களுக்கு பிடிச்ச நகையை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆர் சே திடீர்னு வந்து ஃபெஸ்டிவ் சீசனில் நீங்கள் பிளாக் பண்ணதை விட ரேட் கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெல் அண்ட் குட், அதே ரேட்டில் கூட வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை நீங்கள் வாங்கிக்கலாம் ஜாய் லுகாஸில். அண்ட் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கிறதுக்கு ஜாய் லுகாஸ் ஷோரூமுக்கு போகலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஃபோனில் வந்து ஜாய் லுகாஸோட ஆப் இருந்ததுன்னா ஆப் வழியாக கூட உங்களோட ஃபேவரட் ஜுவல்லரிக்கான அந்த 10% பே பண்ணிவிட்டு நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். பட் ரிமெம்பர், ரொம்ப டைம்லாம் இல்லை, நவம்பர் 7 வரைக்கும் தான் இருக்குது இந்த ஆப்ஷன். அதனால் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். சரியா, அடுத்ததாக வந்து காதலில் விழுந்தேன் படத்துலேருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக. சாரி, காதலில் விழுந்தேன் இல்லை, காதலில் சொதப்புவது எப்படி, காதலில் சொதப்புவது எப்படி படத்துலேருந்து விழுந்தேன் நான் பாட்டு ப்ளே பண்ண போகிறேன், கேளுங்க. ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.

0: மெர்சல் மார்னிங் brought you by
1: ALD Sana Garden. 4th October Ramada Cornish Abu Dhabi ல 9 AM to 7 PM 2.75 சென்டர் வெறும் 4.90 lakhs ல இருந்து வாங்க முடியும்.
0: Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தனது நிகரற்ற நடைப்பாற்றலாலும் கம்பீர குரலாலும் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டி திரையுலகின் இமயமாய் திகழ்ந்து உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்த நடிகர் திலகம் சிவாலயே சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த நாளில் அவரது மகத்தான கலைப்பணியை நினைவு கூர்ந்து போற்றி வணங்குகின்றேன் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் அவர்களின் நினைவிடத்தில் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தினர். தாராபுரத்தில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிரச்சாரத்தின் போது திலகபாமா காதில் என்ன கூறினீர்கள் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்துள்ளார். மக்கள் வெகு நேரமாக காத்திருப்பதால் விரைவாக பேசி முடியுங்கள் என்று கூறினேன் என அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் காரணத்துக்காக பெண்ணின் கண்ணீரை தவறாக சித்தரிக்கின்றீர்கள் என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: ஃபிளை துபாய் விமானத்தில் நேற்று ஏற்பட்ட சம்பவத்தில் இந்திய விமானி ஸ்மித் மச்சார் காயமடைந்ததை ரியாதில் உள்ள இந்திய தூதரகமும் ஜெத்தாவில் உள்ள இந்திய துணை தூதரகமும் உறுதி செய்துள்ளன. காயமடைந்த ஸ்மித் மச்சார் சவுதி அரேபியாவின் தபூக் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரது உடல்நிலை குறித்து தூதரகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் முழுமையான மருத்துவ அறிக்கை எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் நிதி அமைச்சின் செயலாளர் பி பி ஜாசுந்தரவிடம் லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். நிக்கவரெட்டிய பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து சுமார் 4 மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து நடைபெற்று வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் திரைசேரி மற்றும் நிதி அமைச்சக செயலாளர் பி பி ஜாசுந்தரவிடம் லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை அதிகாரிகள் அவரது நிக்கவரெட்டிய இல்லத்தில் வைத்து சுமார் 4 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் அக்டோபர் மாதம் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகின்றது. இதன் கீழ் அமீரக உள்துறை அமைச்சகம், துபாய் காவல்துறை மற்றும் துபாய் மின்னணு பாதுகாப்பு மையத்துடன் இணைந்து டிஜிட்டல் விழிப்புணர்வினால் அமீரகம் பாதுகாப்பாக உள்ளது என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. டிஜிட்டல் உலகில் பொதுமக்கள் எதிர்கொள்ளக்கூடிய மோசடிகள் மற்றும் சைபர் அச்சுறுத்தல்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் ஆன்லைனில் தங்களது தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பிரச்சாரத்தின் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ராப் ஃபேர்ஃபோர்ட் சம்பவத்தில் ஈரானுக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் என பிரிட்டன் அரசு நம்புவதாக பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். கடந்த வார இறுதியில் நடைபெற்ற சம்பவத்தில் ஈரான் பங்கு வகித்ததற்கான வலுவான அறிகுறிகள் உள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டன் தலைவர் தவறான திசையில் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி பிரிட்டன் பிரதமரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது இறுதியுமான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 45 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய ஆஸ்திரேலியா 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 322 ஓட்டங்களை பெற்றது. ஆட்டம் மழையினால் தடைப்பட்ட நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு 28 ஓவர்கள் நிர்ணயிக்கப்பட்டது. அத்துடன் 191 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய தென்னாப்பிரிக்கா 4 விக்கெட் இழப்பிற்கு 145 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள டக்வத் லூயிஸ் முறைப்படி ஆஸ்திரேலியா 45 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. அத்துடன் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: Was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4
5: You are listening to 89.4.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசில் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இறகை போலே பாட்டு நான் மகாநல்ல இருந்தும் ஜில்லால இருந்து கண்டாங்கி கண்டாங்கி பாட்டும் ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். ஸோ அக்டோபர் மாசம் இஸ் அ வெரி வெரி ஆக்டிவான ஒரு மாசம் இங்கே நம்ம யூஏஇயை பொறுத்த வரைக்கும், துபாயை பொறுத்த வரைக்கும். குளோபல் வில்லேஜ் ஓப்பன் பண்ண போறாங்க அண்ட் அடுத்தடுத்து விண்டர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அக்டோபர் மாசம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்னு, இப்போ ஆப்பிள் லவர்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஆர்வமா வந்து காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? இப்போ ஆப்பிளோட அடுத்த பிக் லான்ச், எனவே போன மாசம் வந்து 18 Pro ப்ரோ மேக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயாச்சு. எல்லாரும் யூஸ் பண்ணி பழகி நம்ம 15 நிமிஷத்தில் வீட்டில் கொண்டு வந்து டெலிவர் பண்ணுற அளவுக்கு இட் இஸ் பிகம் சோ ஆக்சசபிள். பட் அக்டோபர் 13 ஆப்பிளோட பிக் லான்ச்ல 3 புது ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. யூனோ, ஒரு ஸ்மார்ட் ஹோம் ஹப், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் டிவி 4K அண்ட் ஹோம் பாட் மினி இதெல்லாமும் கூட வருதுங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ ஆப்பிளோடைய அந்த லாங் ரூமர்ட் ஸ்மார்ட் ஹோம் ஹப் இப்போ வந்து வருங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் காத்துட்டு இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு பாப்புலரான ஒரு மேகசீன்ல ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு என்டையர்லி நியூ டிவைஸாக இருக்க போதான். ஒரு சென்ட்ரல் ஹோம் கண்ட்ரோலர் மாதிரி இருக்குமா? ஸோ 6-7 inch ஸ்கொயர் டிஸ்பிளே இருக்கும். அண்ட் இதில் வந்து டேபிள் டாப் அண்ட் வால் மவுண்டட் வெர்ஷன்ஸ் வரப்போகுதான். டேபிள் டாப் மாடல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு கிளாசிக் ஐமேக் G4 மாதிரி இருக்க போகுது பார்க்கறதுக்கு. அண்ட் ஒரு ரவுண்டட் ஸ்பீக்கரும் இருக்குமா, ஸ்பீக்கர் பேஸ் ஒன்று இருக்கும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டிவைஸை வச்சு ஃபேஸ் டைம், அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் ஹோம் கண்ட்ரோல்ஸ், மியூசிக், கேலண்டர்ஸ், ஃபோட்டோஸ், அப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் கூட வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் த்ரூ விஜெட்ஸ் அண்ட் ஆப் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் சிரி AI வந்து முக்கியமான ஒரு அங்கமாக இருக்க போகுது இந்த ஸ்மார்ட் ஹோம் ஹப் அப்படிங்கறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூ ஆப்பிள் டிவி 4K வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து ஹோம் பாட் மினிக்கு வந்து ஒரு அப்கிரேடும் வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தான். அண்ட் வாட் இஸ் நாட் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, 1 Apple ஸ்பீக்கர் இது வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்டோபர் லைன் அப்பில் இந்த டுவோ ஃபோனு என்ன ஆச்சு, அதுவும் வரும்ல. எனிவே, டுவோ ஃபோன் பற்றி நிறையா பேர் வந்து பேசியாச்சு. இட் இஸ் டன் அண்ட் டஸ்டட் அப்படின்னு நினைக்கிறேன். டிவைஸ் கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் மீதி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரிய வரும். அண்ட் இன்னொன்று, ஆப்பிள் பற்றி பேசும்பொழுது இல்லை, நம்ம இந்தியாவில் ஆப்பிள் பே இஸ் ஃபைனலி கம்மிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் நான் பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? மோர் ஆன் தேட் லேட்டர், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். இப்பொழுதைக்கு இதோ இந்த ரெண்டு பாட்டும் கேட்டு முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா பேசுவோம். The Marisol Morning with me, Keerthana on 89.4 Tamil FM.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance ah pay panni unga gold price ah lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: Hey, look, easy, easy. Sana,
3: Sana, sodda urle sodda boy edo irundha da marriage solita.
4: Sana perle vaangidalam. Vidu.
3: Ah, eppadi eppadi?
4: ALD Sana Garden. Trichy, Tanjavur, Pudukottai, Madurai, Tiruvallur, Tiruvarur cities la 2.75 center verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. 4th October Ramada Cornish Abu Dhabi la 9 am to 7 pm exclusive for NRIs. On spot registration pandra ungalku 4 gram gold coin and registration patta free.
5: Caller WhatsApp 050-675-282.
6: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபியை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: கேள்விப்பட்டீங்களா, எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் வந்து அவங்களோட புக் பண்ணக்கூடிய டிராவலர்ஸுக்கு கிட்டத்தட்ட 535 dirhams worth ஃப்ரீ அட்ராக்ஷன் பாஸஸ் இந்த விண்டர் என்ஜாய் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஆமாம், அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஃபார் டூரிஸ்ட். ஸோ எலிஜிபிள் ட்ரிப்ஸ் புக் பண்ணக்கூடிய டிராவலர்ஸ்க்கு, அதாவது ரிட்டர்ன் ட்ரிப்ஸ் புக் பண்ணணும் டூ அண்ட் யூனோ ஃப்ரம் துபாய் எமிரேட்ஸ் வச்சு, அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அட்ராக்ஷன் பாஸஸ் வர்த் 535 dirhams அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ்க்கு நீங்கள் போகலாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதில் அட்லாண்டிஸ் Aventure Water Park, Lost World Aquarium, Dubai City Sightseeing, Hop-on, Hop-off Bus Tour, ன்னு சொல்லி இந்த மாதிரி அட்ராக்ஷன்ஸுக்கான ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்களா. ஸோ அக்ராஸ் ஆல் கேபின் கிளாஸஸ் இது அவைலபிளாக இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தா October 11th அப்படின்ருக்காங்க. ஸோ September 21st இந்த ஆஃபர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அன்டில் October 11th, 2026 டைம் இருக்குது. அண்ட் இந்த டைம்குள்ளே உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணணும். அண்ட் நீங்கள் அந்த டைமில் புக் பண்ணக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து September 24th December 13th நீங்க டிராவல் பண்ணக்கூடிய டிக்கெட்ஸ் ஆக இருக்கணும்ங்கறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்து இதுல இருக்கிற பேசிக் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அண்ட் விண்டர் கேம்பெயினுடைய ஒரு பாகமாகத்தான் இந்த பேக்கேஜ் வழங்குறாங்க விசிட்டர்ஸுக்கு. ஓகே, சோ துபாய் விசிட் பண்ணக்கூடிய விசிட்டர்ஸுக்கு இந்த ஒரு பேக்கேஜ் அவங்க தரப்போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான சில அட்ராக்ஷன்ஸுக்கான டிக்கெட்ஸும் இருக்கும். அண்ட் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் சர்வீஸ் தான் வந்து இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா. ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு அஃப்கோர்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு வெல் கனெக்டட் நெட்ஒர்க்காக இருக்குனாலும் இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து இட் இஸ் ஸோ கன்வீனியன்ட் இல்லை. அவங்களோட அந்த மேப்பில் கொடுத்துருக்கக்கூடிய உச்சவர் அதுலேயும் வந்து ரெட் லைன் க்ரீன் லைன்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். யா லாங் பேக் நான் பார்த்துருக்கேன் இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் உடைய ஒரு ப்ரோஷர். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் இல்லை. ஸோ எந்த லைன் சூஸ் பண்ணுறோமோ அந்த லைனில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம ஜாலியாக இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் சர்வீஸ் வச்சு அவங்களுடைய பஸ்ஸஸில் ஏறி இறங்கி போகலாம் அப்படிங்கிறதா இதோடைய அட்வான்டேஜ். ஸோ அது இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் வந்து டாக்ஸியோ இல்லை மெட்ரோவோ இல்லை வேறு மோட் டிரான்ஸ்போர்ட் ஏதாவது எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் யா திஸ் இஸ் ஸோ நைஸ் ரைட். யாராவது இப்போ ஊர்லேருந்து வரத்துக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இதை சொல்லுங்க.
0: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM. 2.75 center, வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும்.
0: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 வின் பண்ணுங்க வித் அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ், அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
0: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
1: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
0: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-யில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: லூலு, where the world comes to shop. Traffic update.
0: Brought to you by Zetor UAE. Discover the power of Zetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
3: டிராஃபிக் சீன்ஸ் இன்றைக்கி காலையிலேருந்தே ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுவும் 311 ஒரு ஸ்ட்ரெச்சில், அதுக்கப்புறம் 611 ஒரு ஸ்ட்ரெச்சில், வழக்கமாக டிராஃபிக் இல்லாத ஸ்ட்ரெச்சில் வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் இப்போ பார்த்தோம்னா 611 இஸ் கிளியர். 611 வந்து அந்த டிராஃபிக் இருந்த அந்த ஸ்ட்ரெச்செல்லாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் 311 வந்து இன்னும் கிளியர் ஆகலை. ஆமாம், அரேபியன் பிரான்ச்சஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டி தாண்டி தாண்டி தாண்டி துபாய் ப்ரொடக்ஷன் சிட்டி வரைக்கும் மிக்ஸ் ஆஃப் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் அண்ட் கன்ஜெஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ இல்லை, 2-3 கிராஷஸும் நம்மளால் பார்க்க முடியுது துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்க்கு ஆப்போசிட்ல. அதுக்கப்புறம் வந்து இங்கே வேற இங்கே நம்ம ஸ்போர்ட்ஸ் சிட்டி மோட்டர் சிட்டி சைடில் 2 கிராஷஸ்ன்னு சொல்லி அங்கே இன்னும் அந்த டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்க தான் செய்யுது. அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா இந்த பக்கம் D63லையும் உம்சகிம் ஸ்ட்ரீட்ல டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஸ்பெஷலி அந்த ஸ்கூல் ஏரியாஸ்லேருந்து டுவர்ட்ஸ் பர்ஷா போகக்கூடிய அந்த டெரெக்ஷனில் பார்த்தோம்னா டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் தென் அல்கேலையும் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸ்பெஷலி அல்கூஸ் சைட்லலாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கு. அங்க ஒரு கிராஷ் வேற இருக்கிறது பார்க்க முடியுது. ராசல்கோர் ரோட்லயும் டிராபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தி இருக்கு. E66 நம்ம துபாய் அலைன் ரோட்ல நம்ம பார்த்தா டுவர்ட்ஸ் துபாய் போகக்கூடிய டைரக்ஷன்ல ராசல்கோர் பக்கத்துல டிராபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டுவர்ட்ஸ் துபாய் டைரக்ஷன்ல பார்த்தோம்னா அங்க ஒரு கிராஷ் வேற ஆகி இருக்கு. அதை தவிர்த்து வேற எங்க அன்யூஷுவல் டிராஃபிக்னு எதுவும் சொல்லிக்கும்படியாக இல்லை. மற்ற ரோட்ஸ்ல எல்லாம் வந்து வழக்கமா இப்போ இருக்கிற டிராபிக் அதே அளவு அதே இன்டென்சிட்டியோட இருக்கு. ஸோ பிளீஸ் டிரைவ் சேஃப்.
2: Traffic update.
0: Was brought to you by Zetor UAE, a part of Elite Group Holding. Visit Zetor showrooms today.
2: In the Marisol Morning with Kirtana. Kirtana. Chillax song of the hour. Chillax song
0: of the hour. Brought to you by
1: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வந்து இந்த டெங்கு காய்ச்சல் பரவுதல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகியிருக்கு பாத்தீங்களா. இன்னைக்கு காலையில பார்க்கும்பொழுது சென்னையில இந்த டெங்கு காய்ச்சலோட பாதிப்பு செப்டம்பர் மாசத்துல இரு மடங்கா ஜாஸ்தி ஆகியிருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. ஆகஸ்ட்ல வந்து ஒரு 605 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்திருக்கு. இதே செப்டம்பர் மாசம் பார்த்தோம்னா அது வந்து டபுள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1290 பேருக்கு வந்து டெங்கு காய்ச்சல் உறுதிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பல பேருக்கு இந்த டெங்கு காய்ச்சல் வந்து பரவிக்கிட்டே இருக்கு. அண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து தகுந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து காய்ச்சல் பரவி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ பார்த்து இருந்துக்க சொல்லுங்க ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட. அண்ட் அக்டோபர் 15-21 வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அப்படின்ட்டு வேற சொல்லியிருக்காங்க. தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து சராசரியான மழை பொழிவு இருக்கும்ங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மார்ச் 2027 வரைக்கும் எல்நினியோடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னாலும் இப்போ நம்ம ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த பருவமழை வருங்கிற மாதிரி வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர் 15 ஆரம்பிச்சு 21 வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு ஒரு பக்கம் இந்த எல்நினியோவை பற்றி நம்ம கேள்விப்படக்கூடிய செய்திகள்லாம் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. இத்தனை 100,000 பேர் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்தியாவில் மட்டுமே இத்தனை பேர் வந்து இறக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம செய்திகள்லாம் கேள்விப்பட்டு இருக்கோம். அதை முழுக்க நம்ம நம்பி பதட்டப்படணுன்ற அவசியமும் கிடையாது. அதே நேரத்தில் அதை நம்பாமல் இருக்கணுங்கிற தேவையும் கிடையாது. ஸோ லெட்ஸ் டேக் எவ்ரிதிங் வித் எ பின்ச் ஆஃப் சால்ட் அண்ட் பார்த்து போவோம் நம்ம. ஆனால் என்ன இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் தான். அது வந்து நம்ம நாடு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய யூஏ ஆகட்டும், நம்ம தாய்நாடான இந்தியாவாகட்டும், நம்ம நாடுகள் மட்டும் கிடையாது, உலகமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் அது. அதற்கான தீர்வுகளும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ அட்லீஸ்ட் தீர்வு இட் இஸ் பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தீர்வு காண்றதுல ரொம்ப தயார் நிலையில் இருக்காங்க. அண்ட் அது போயிட்டும் இருக்கு. அதுக்கான கான்ஃபரன்சஸும் அப்பப்போ நடந்துட்டு இருக்கு, நிறைய மாற்றங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டேமேஜுக்கான ரீபர்கஷன்ஸ் ஆர் அந்த கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம எதிர்கொள்ளத்தான் வேணும். அதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அப் நெக்ஸ்ட் சச்சின் படத்துல இருந்து கண்மூடி திறக்கும் போது பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். சச்சின் நைஸ் சாங், நல்ல ஜில் ஜில்னு இருக்கும் கேட்கறதுக்கு. இதோ கேளுங்க.
1: Mercil Morning brought to you by
2: ALD Sana Garden. 4th October Ramada Cornish Abu Dhabi la 9 AM to 7 PM 2.75 center verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum.
1: Co-sponsored by
2: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: 100 கோடி ரூபாய் மோசடி புகார் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது. தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதாக கூறி 100 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. சட்டவிரோதமாக நடைபெற்ற பரிவர்த்தனைகள் குறித்து அமலாக்கத்துறை ஆய்வு மேற்கொண்டுள்ளது. சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஆவணங்களை பெற்று அமலாக்கத்துறை ஆய்வு மேற்கொண்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ், அரசகுமார் தொடர்புடைய இடங்களில் மீண்டும் சோதனை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சர்ச்சைகள் நீடித்து வரும் நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி புதிய வாக்காளர்களுக்கான ஆன்லைன் படிவம் 6 செய்யப்பட்ட மாற்றங்கள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். ஆன்லைன் படிவம் 6 மாற்றங்களை செய்யுமாறு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தில் யார் உத்தரவிட்டது என்றும் அந்த மாற்றங்களுக்கு TCSCL யார் ஒப்புதல் அளித்தது என்றும் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த மாற்றங்களை செய்ய TCS மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: பொருளாதார வளர்ச்சி வலுப்பெற்று 2022 பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை தொடர்ந்து மீண்டு வரும் நிலையிலும் நாட்டின் முதலீட்டு சூழல் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொண்டு வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் புதிய மதிப்பீடு தெரிவிக்கின்றது. விதிமுறைகளில் நிலவும் கணிக்க முடியாத மாற்றங்கள், அதிகாரத்துவ நடைமுறைகளால் ஏற்படும் தடைகள், கொள்கை மாற்றங்கள் மற்றும் வெளிப்படைத்தன்மை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்தும் கவலைகளை வெளிப்படுத்தி வருவதாக 2026 இலங்கை முதலீட்டு சூழல் அறிக்கை தெரிவிக்கின்றது. துபாயில் இருந்து டெல்அவீவ் சென்ற விமானத்தில் ஏற்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து துபாயை தலைமையிடமாக கொண்ட ஃபிளை துபாய் விமான நிறுவனம் இஸ்ரேலுக்கான அனைத்து விமான சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. துபாயில் இருந்து பென்கூரியன் சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்ற FZ1073 விமானம் சவுதி அரேபியாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து ஃபிளை துபாய் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த விசாரணை நடைபெறும் நிலையில் இஸ்ரேலுக்கான ஃபிளை துபாயின் அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று ஃபிளை துபாய் அறிவித்துள்ளது. ஜப்பானில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கான கட்டணங்களை அந்நாட்டு அரசு உயர்த்தியுள்ளது. குறிப்பாக நிரந்தர குடியிருப்பு பெறுவதற்கான கட்டணம் 20 மடங்கு உயர்த்தப்பட்டு 2 லட்சம் எண்ணாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது சுமார் 1270 அமெரிக்க டாலர்கள் அல்லது 955 பிரிட்டன் பவுண்டுகளுக்கு சமமாகும். நிரந்தர குடியிருப்பு பெற விரும்பும் வெளிநாட்டவர்கள் இனி புதிய வருமான தகுதிகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் ஓய்வூதிய பங்களிப்புகள் முறையாக செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதுடன் ஜப்பானிய மொழித்திறன் தொடர்பான புதிய நிபந்தனைகளையும் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஆசிய விளையாட்டு விழாவில் இந்தியாவுக்கு மற்றொரு பதக்கம் கிடைத்துள்ளது. ஜப்பானில் நடந்து வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் இன்று கிடைத்தது. மகளிர் ஸ்குவாஷ் போட்டியில் தமிழக வீராங்கனை ஜாஷ்னா சின்னப்பா இடம்பெற்றிருந்த இந்திய அணி வெண்கலம் வென்று அசத்தியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Ally since 1982 weather update brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
2: அமெரிக்கத்தில் இன்று வானிலை தெளிவாகவும் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு பகுதிகளில் பிற்பகல் வேளையில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 22 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். துபாயில் 42 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாகும். இதனிடையே புஜைராவில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 34 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் ராசல்கைமா மற்றும் துபாயில் 35 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எத்தியாத் ரயிலோட துபாய் பேசஞ்சர் சர்வீஸ் இனிதே ஆரம்பிச்சாச்சு இல்லையா? இன்ஃபேக்ட் இந்த எத்தியாத் ரயில் இப்ப பப்ளிக் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்ம அமீரகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து போயிருந்திருக்காங்க இல்ல. ஸோ நம்ம அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் நம்ம கிரவுன் பிரின்ஸ் கூட அவர் அழகா அந்த அவரோட டிக்கெட்டோடைய பிக்சரை வந்து வெளியிட்டு இருந்தாரு. அதில் அவரோட பெயர் போட்டு அவரோட டிக்கெட்டோட பிக்சர்லாம் வந்து வெளியிட்டு இருந்தாரு. அண்ட் அதே சமயம் வந்து நம்ம பார்த்தா துபாயினுடைய இந்த முதல் எத்திஹாத் ரயிலோட அந்த முன்னோட்ட பயணம் நடந்ததில்ல, அதில் வந்து நம்ம அமீரக அதிபரும் வந்து பயணிச்சிருந்திருக்காரு. ஸோ அதாவது செப்டம்பர் 29 நடந்த இந்த ஒரு சோதனை ஓட்டத்தில் அதில் வந்து நம்ம அமீரக அதிபர் அவரும் வந்து பயணிச்சிருந்திருக்காரு. அப்போது அங்கே வந்து அவர் குடிச்சிருந்த ஒரு கரக்டி, இது வரைக்கும் நான் குடிச்சதுலேயே வந்து இதுதான் மிகச்சிறந்த கரக்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டவும் செஞ்சிருக்காரு. ஸோ அங்கே வந்து சமையல் கலைஞராக பணியாற்றக்கூடிய மேத்தா வாஷா அப்படிங்கிறவங்க தான் வந்து அந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டீ அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நமக்கு தெரியும். டீல மேக்ஸிமம் வந்து போனால் எத்தனை இன்கிரீடியன்ஸ் நம்ம பயன்படுத்துவோம் சொல்லுங்க. ஆனால் அப்படிப்பட்ட டீல ஏதாவது ஒன்று கூட குறைய இருந்ததுன்னா அதோடைய டேஸ்ட் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்படையும். அதை வந்து டேஸ்ட் வந்து மாறும், பாதிப்புங்கிறத விட டேஸ்ட் வில் டிஃபர்ல. ஆனால் அப்படி ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு டேஸ்ட் ஒன்று யூனோ மெயின்டைன் பண்ணி அதை வந்து நம்ம அதிபரே வந்து பாராட்டுறாருன்னா எப்படி இருக்கும்ல? அண்ட் ஆக்சுவலி எஸ் சூப்பராக இருந்தது. எத்தியாத் ரயிலில் வந்து ஆன் போர்டு அவங்க வழங்கின பிளாக் காஃபி ஆகட்டும், இல்லை டீ ஆகட்டும், இல்லை அரபிக் காஃபி அங்கே வந்திருந்த விசிட்டர்ஸுகள்லாம் வந்து அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க. இட் வாஸ் ஆல் டேஸ்டிங் ஸோ குட், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. அண்ட் அங்கே மிஸ் பண்ணக்கூடாத ஒன்றுனா அந்த சாக்லேட் தான். ஸோ நார்மல் சாக்லேட்க்கு வந்து ஒரு எமராத்தி ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ டேட்ஸ் வச்சு ஒரு ஃபில்லிங் அண்ட் ஒரு ஒரு கிரன்ச்சியான இந்த குனாஃபாக்கு போடக்கூடிய அந்த ஒரு கிரன்ச்சி டோ ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி ஒன்று ப்ளஸ் என்னெல்லாமோ ஃப்ளேவர்ஸ் இருந்தது. இட் வாஸ் அ பர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். அப்படி கடிச்சு ஒரு 2 இப்படி சாப்பிடும்பொழுது அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று வந்து கியூரேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு கண்ட்ரியினுடைய நேஷனல் ரயில் நெட்ஒர்க் அப்படின்னா சும்மாவா சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா பிகர் திங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பெருசாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் குட்டி குட்டி விஷயங்களுக்கு பேயிங் அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பண்ணுறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒன்று. ஐம் ஷோர் அதை வந்து சிறப்பாக இங்கே நம்ம செயல்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எத்தியாத் ரயில். அதனால மிஸ் பண்ணாமல் போங்க. இப்போ அடுத்து நிறையா குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பிரேக் எல்லாம் வேறு வரும், இந்த மிட் டேர்ம் பிரேக் எல்லாம் வரும், எங்கே போகிறது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ டேக் தெம். ஏன்னா ட்ரெயினில் போகக்கூடிய அந்த ஒரு அனுபவமே வந்து தனி. அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் இருக்கிற அந்த ட்ரெயினோட சத்தம் அது இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னாலும் ட்ரெயின் ஜேர்னி இஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல். நம்ம வழக்கமாக போகக்கூடிய ரோடு மாதிரி இல்லாமல் வேறு ரூட் வழியாக நம்மளை கூட்டிகிட்டு போகும். அதுவும் நேற்றுக்கு காலையில் இல்லை, அபுதாபிக்குள்ளே என்டர் ஆகும்பொழுது நம்ம அபுதாபிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து சிக்னிஃபை பண்ணுற மாதிரி அவ்வளோ ஃபாகியாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த ஃபாகு இருக்கு இல்லையா, ஃபாகு வந்து அப்படியே தொலைச்சு சூரிய ஒளி உள்ளே வர்றது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ ஏர்லி மார்னிங் ட்ரெயின் உங்களால் எடுக்க முடிஞ்சதுன்னா இட் பி கிரேட். அதனால் பாருங்கள். அண்ட் மற்ற ரூட்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல, நான் இந்த ஒரே ஒரு ரூட் மட்டும்தான் நான் போனேன். பட் போயிட்டு வந்தவங்க சொன்னதெல்லாம் அபுதாபி ஃபுஜேரா ரூட்டும் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அண்ட் ஐம் ஷோர் விண்டரில் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே அடுத்ததான் வந்து சேதுபதி, அதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரம் படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போகிறேன். கேளுங்க, இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay பண்ணி உங்க gold price lock பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds visit பண்ணுங்க அல்லது mobile app வழியா pay பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 கோடி!
2: What a wow!
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: We'll be back after a short commercial break.
5: Hey, look, easy. Sana.
6: Sana, sodda urle sodda boy edorada marriage solita.
7: Sana perle vaangidla. Vidu.
6: Ha, epdi epdi?
7: ALD Sana Garden. Trichy, Tanjavur, Pudukottai, Madurai, Tiruvallur, Tiruvarur cities la 2.75 center verum 4.90 lakhs la rendu vaanga mudiyum. 4th October Ramada Cornish Abu Dhabi la 9 am to 7 pm exclusive for NRIs. On spot registration pandravangalukku 4 gram gold coin and registration patta free.
0: Caller WhatsApp
7: 0506752828.
0: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களை கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
3: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி, சப்போர்டட் பை 89.4 தமிழ் எஃப்எம். வர அக்டோபர் 31 சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
3: இப்பவே முன்பதிவு செய்யுங்க. 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
9: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
10: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
11: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
12: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
13: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
12: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சாச்சு இல்லையா? ஒரு ஒரு வருஷமும் அக்டோபர் மாதம் பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்தாக அப்சர்வ் பண்ணப்படுது, அனுசரிக்கப்படுது. அண்ட் இந்த மாதம் முழுக்க இல்லை, பெண்கள் வந்து அவங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். எஸ்பெஷலி வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கு ஒரு ஒரு ஏர்லி ஸ்க்ரீனிங் ஆன இந்த மேமோகிராமை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்ம யூஏயில் இல்லை பிங்க் கேரவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் கிளினிக் நம்ம யூஏ ஃபுல்லாக ஒரு ஒரு எமிரேட்லையும் வந்து சுற்றி சுற்றி வந்து ஃப்ரீ இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் லைக் மேமோகிராம் ஸ்க்ரீனிங் எல்லாம் வழங்குவாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் ஸ்டார்ட் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. சோ பிங்க் கேரவனுடைய ஆனுவல் பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் கேம்பெயின் அக்டோபர் 1 தேதியான இன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. சோ ஃப்ரீ மேமோகிராம், அதுக்கப்புறம் வந்து பிரஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ், இதெல்லாம் வந்து அங்க இந்த பிங்க் கேரவன் இருக்குல்லையா, அதுக்கு போகிற பெண்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் எங்கேருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அபுதாபியில் முஷ்ரிஃப் மாலில், அதுக்கப்புறம் அலீனில் மால் ஆஃப் அலீன், அதுக்கப்புறம் மக்கானி ஜாஹிர், அண்ட் டுபாயில் வந்து சிட்டி வாக், ஷார்ஜாவில் அல்மஜாஸ் வாட்டர் ஃப்ரண்ட், உம்மல் குவெயினில் மால் ஆஃப் உம்மல் குவெயின், ராசல் கைமாவில் ராசல் கைமா மால், ஃபுஜேராவில் வந்து லூலு மால் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வாட் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ அப்படின்னா, எலிஜிபிள் விசிட்டர்ஸுக்கு கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் மேமோகிராம்ஸ் எடுத்துக்கலாம் பிங்க் கேரவன் கிளினிக்ஸ்ல. அண்ட் ஸ்கிரீனிங்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் அவைலபிள் டு போத் மென் அண்ட் விமென் சப்ஜெக்ட் டு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஓவர் த இயர்ஸ் பார்த்தோம்னா இந்த பிங்க் கேரவன் வந்து இவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் வருது. அண்ட் அந்த நம்பர்ஸ் வந்து ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஏர்லி ஸ்க்ரீன் பண்ணுறதுனால எவ்வளோ ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியுங்கிறது கருத்தில் கொண்டு தான் வந்து இதையும் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அல் ஜாடா ஷார்ஜாலையும் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அக்டோபர் 2-4 வரைக்கும் ஈவினிங் 5-11 PM இது அவைலபிளாக இருக்கும் ஷார்ஜாவினுடைய அல் ஜாடாவில் அப்படிங்கிறதும் நம்ம பிங்க் கேரவன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எங்கேயாவது நீங்கள் பிங்க் கேரவன் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டு நாட் ஹெசிடேட், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் போய் இந்த ஃப்ரீ ஸ்க்ரீனிங்கை அவைல் பண்ணிக்கோங்க.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM. 2.75 center, வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும்.
0: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes

0: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிகனோசிஸ் இல்லனா டிஐபி போனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர் ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.
1: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். யுஏஇயில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Traffic update brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
2: ரொம்ப நேரமா இருந்த அந்த 311 டிராஃபிக் போயிடுச்சு. ஆனா இப்போ E11ல பார்த்தோம்னா ஷார்ஜால டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. ஆமா, இது வந்து எங்கன்னா ஷார்ஜால எந்த ஏரியா, ஷார்ஜால வந்து கலீதியா டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு காட்டுது. கப்புள் ஆஃப் கிராஷஸ் டுவர்ட்ஸ் அன்சார் மால் போகக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் அது அன்சார் மால்லாம் தாண்டியுமே கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது பார்த்தோம்னா அந்த கியாதா மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெச் ஆஃப் E11லலாம் கன்ஜெஷன் இன்னும் இருக்க தான் செய்யுது. இந்த பி கார் டிராஃபிக் அப்படிங்கிறத மாதிரி எனக்கு இந்த E11ல பார்க்கும்பொழுது தெரியுது. அண்ட் அதை தவிர்த்து ஷார்ஜா ரிங் ரோட்ல S102ல பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிறது தெரியுது, இண்டஸ்ட்ரியல் ஏரியா 50. ஸோ அது வரைக்குமே நம்ம பார்த்தா இங்கே ஷார்ஜா ரிங் ரோட்ல கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இந்த ரோட்லலாம் நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ டிரைவ் சேஃப்.
1: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7.

0: இன்ஃபோ தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: Hey, look, easy. Sana.
3: Sana, சொந்த ஊர்ல சொந்த பா எடோர்தாத மேரேஜ் சொல்லிட்டா.
4: சனா பேர்லயே வாங்கிடலாம். விடு.
3: ஆ, எப்படி?
4: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்டர் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபியில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
5: காலர் வாட்ஸ்அப் 0506752822.
6: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
7: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
6: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
7: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
9: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.

10:48 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம இன்டர்நெட் ஓபன் பண்ணாலே இல்லை, நிறைய புகழ், நிறைய பாராட்டுகள், நிறைய கிராட்டிடியூட் தெரிவிச்சுட்டு இருக்காங்க கேப்டன் ஸ்மித் மச்சர் அவருக்கு. ஸோ இந்தியன் பைலட் அவர், நேற்றுக்கு நடந்த இந்த ஃப்ளை துபாய் இன்சிடென்ட்ல அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருந்திருக்கு. பட் அதையும் பொருட்படுத்தாம அங்கே ஆன் போர்டு இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸோட சேஃப்டியை கருத்தில் கொண்டு ரொம்ப சிறப்பாக வந்து அவர் செயல்பட்டிருந்திருக்காரு. அடிப்பட்ட நிலையில கூட இல்லை, ஹீ மேட் ஷோர் அந்த காக்பிட் was under control, மற்ற ஃபெலோ பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சேஃபாக கொண்டு போய் தரையிறக்கிறதுக்கு பெரிய அளவில் வந்து அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு இல்லையா. ஸோ அவருக்கு வந்து உலக தலைவர்கள் பல பேர் வந்து பாராட்டுகள்லாம் தெரிவிச்சிட்ருக்காங்க. அண்ட் இந்தியன் எம்பசி இன் ரியாத் அண்ட் கான்சுலேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இன் ஜெத்தா அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது, எஸ் மச்சர் அவருக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இப்போது நடந்துகிட்ருக்கு சவுதி அரேபியா தபூக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில். அண்ட் ஹிஸ் கண்டிஷன் இஸ் ப்ரெசன்ட்லி ஸ்டேபிள் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. And yes, விரைவில் அவருடைய உடல் நலம் வந்து நல்லபடியாக சீராகி அவர் ஹி ஹேஸ் டு பி பேக் டு நார்மல். அவருடைய ஹெல்த்காக வந்து எல்லாரும்

0: ப்ரே ஃபார் ஹிம். அண்ட் இதே மாதிரி தான் வந்து 1986 நடந்த இன்சிடென்ட், நீர்ஜா அவங்க வந்து எப்படி காப்பாத்துனாங்க. யூனோ நீர்ஜா பனாட் அப்படிங்கிறவங்க வந்து சீனியர் ஃப்ளைட் கேபின் க்ரூவில் வந்து அவங்க இருந்திருக்காங்க, ஒரு சீனியர் பர்சனாக. ஸோ அவங்க இந்த ஹைஜாக்கர்ஸ் கிட்டேருந்து எப்படி மக்களை வந்து காப்பாற்றினாங்கிறத பேஸ் பண்ணி ஒரு திரைப்படமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு, சமயோஜிதமாக செயல்பட்டு, அங்கே இருக்கக்கூடிய பீப்புளோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சு அங்கே இருக்கிறவங்களை வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஹீரோயிக் ஆக்டுக்கு அப்புறமா இப்போது மறுபடியும் இன்னொரு வீர செயல் புரிஞ்சிருக்காரு நம்ம இந்தியாவை சேர்ந்த கேப்டன் மச்சர். ஸோ ஹி ஹாஸ் டு ரெக்கவர் அண்ட் முழு ஹெல்த்தோடு அவர் திரும்பி வரணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஒரு இந்தியனுடைய ப்ரேயராகவும் இருக்குது. எனிவே வித் தேட் நானும் அப்படியே கிளம்புறேன். விக்ரம் வேதா படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு, அக்டோபர் மாதம் ஒரு பிராண்ட் நியூ மந்த் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2026 ஹேஸ் ஒஃபிஷியலி ஸ்டார்டட். இனி வரக்கூடிய நாட்கள், இனி அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்காவது பயங்கர ஆக்டிவாக இருக்கும். துபாய் ஆஸ் எ சிட்டி, யூஏஇ ஆஸ் எ கண்ட்ரி, நிறைய விசிட்டர்ஸ் எல்லாம் வரணும், வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் விசிட்டர்ஸ் வரணும், வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுடைய இக்கானமிக்கும். ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வராங்கன்னா எல்லாரையும் வர சொல்லுங்க, ஹோஸ்ட் பண்ணுங்க ஓகேவா. யூஏஇ ஆஸ் எ கண்ட்ரி அதோடைய பெஸ்ட் ஃபேஸில் இருக்க போது அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துக்கு. அதனால லெட்ஸ் ஆல் என்ஜாய் அண்ட் செலிப்ரேட் டுகெதர் சரியா. நானும் நாளை காலையில் 7 மணிக்கு மெரிசல் மார்னிங்ல உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். மறக்காமல் 89.4 தமிழ் மோடு சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடாக இருங்க. அண்ட் 89.4 தமிழ் மோடு ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எனிவேர் எனி டைம் நீங்கள் கேட்கலாம். அண்ட் அப் நெக்ஸ்ட் மசாலா கஃபேக்காக இன்னைக்கு ஆர்ஜே பிரியா வர போகிறாங்க. ஸோ ஐ எம் ஷோர் தி ஷோ இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். அவங்களோட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. டாட்டா பாய்.
1: Mercil Morning brought to you by
2: ALD Sena Garden. 4th October Ramada Cornish Abu Dhabi la 9 AM to 7 PM 2.75 center verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamar FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு முடிவுக்கான இடைக்கால தடை நீக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் நடந்த தேர்வின் முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பொது பிரிவினருக்கான மதிப்பெண்களை 60%ல் 50%ஆக குறைக்க கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தனது வெற்றியை எதிர்த்த வழக்கை நிராகரிக்க கோரி இசக்கி சுப்பையா தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இசக்கி சுப்பையாவின் வெற்றியை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: அனைத்து சனிக்கிழமைகளும் வங்கிகளுக்கு விடுமுறை என மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சனிக்கிழமை விடுமுறை, 5 நாட்கள் பணி ஆகிய நடைமுறை உடனே செயற்பாட்டுக்கு வருவதாக அரசு அறிவித்துள்ளது. பொதுத்துறை வங்கிகளுக்கு அனைத்து சனிக்கிழமையும் விடுமுறை விடப்படுவதாக நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இனி வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பொதுத்துறை வங்கிகள் செயற்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சனிக்கிழமைகளில் வங்கிகள் இனி செயற்படாது என்ற அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வந்தது. இதற்கு முன்பு மாதத்தில் முதல் மற்றும் 3வது சனிக்கிழமைகளில் வங்கிகள் செயற்பட்டு வந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமீபத்தில் வங்கி ஊழியர்களின் நாடு தழுவிய 3 நாள் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டிருந்தது.
2: இலங்கை செய்திகள்.
3: நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் திறந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக ஞானசார தேரர் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வெளிநாட்டு பயணத் தடையையும் விதித்துள்ளது. இது தொடர்பில் குடிவரவு குடிகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறும் இந்த திறந்த பிடியாணையினை பொலிஸ்மா அதிபர் ஊடாக நடைமுறைப்படுத்துமாறும் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: வளைகுடா பிராந்தியத்தின் முக்கிய வர்த்தக மற்றும் முதலீட்டு மையமாக அபுதாபியின் பங்கு அதிகரித்து வரும் நிலையில் அங்கு தனியார் விமான போக்குவரத்துக்கான தேவை வேகமாக உயர்ந்து வருவதாக தனியார் விமான போக்குவரத்துக்கான டிஜிட்டல் சந்தை தளம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. 2026 ஆகஸ்ட் 31 தேதியுடன் முடிவடைந்த 12 மாதங்களில் அபுதாபியில் இருந்து புறப்படும் தனியார் விமானங்களுக்கான கோரிக்கைகள் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 59.5% அதிகரித்துள்ளன. அதே காலகட்டத்தில் அபுதாபியில் இருந்து இயக்கப்பட்ட தனியார் விமானங்களின் எண்ணிக்கை 140% உயர்ந்துள்ளது. குறிப்பாக அபுதாபி ரியாத் இடையிலான தனியார் விமான போக்குவரத்துக்கான தேவை 450% அதிகரித்துள்ளது. கோடை காலத்தில் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலைகளின் தாக்கத்தால் சுவிட்சர்லாந்தின் பனிப்பாறைகள் 2026ஆம் ஆண்டில் மிகப்பெரிய அளவில் பனியை இழந்துள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த 12 மாதங்களில் சுவிட்சர்லாந்தில் எஞ்சியுள்ள பனிப்பாறை பனியின் 5% அதிகமான பகுதி உருகி மறைந்துள்ளது. இந்த அளவிலான பனி இழப்பு அசாதாரணமானது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் அதிகரித்து வரும் வெப்பநிலை மற்றும் தீவிரமான கோடைக்கால வெப்ப அலைகள் பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான கிரிக்கெட் தொடரில் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இதேவேளை இலங்கைக்கு எதிரான 2வது அரையிறுதி போட்டியில் இந்திய அணி 124 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இந்த வெற்றியுடன் இந்திய அணி இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்துள்ளது. மூன்றாவது இடத்துக்கான பிளே ஆஃப் சுற்றில் பங்களாதேஷ் அணியுடன் இலங்கை அணி பல பரீட்சை நடத்த உள்ளது. ஆசிய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான கிரிக்கெட் தொடரில் மூன்றாம் இடத்துக்கான போட்டி மற்றும் இறுதிப் போட்டி என்பன எதிர்வரும் மூன்றாம் திகதி சனிக்கிழமை இடம்பெற உள்ளன.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். தற்பொழுது புஜைராவில் 31 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, ராசல் கைமா மற்றும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் துபாயில் 37 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM. Good morning, good morning, good morning. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து அக்டோபர் 1, ரொம்பவே சிறப்பாக இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது. டோன்ட் வரி, பி ஹாப்பியோ ஹாப்பி, ஓகே? அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம ஷோவில் ஹாப்பியாக அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நீங்களும் வந்து எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு அதிலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேவா? வேற எங்கேயும் திசை திரும்பக்கூடாது. அண்ட் இப்போ யூஏ அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாமா?
2: யூஏ அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூஏ வந்து எப்போவுமே ஸ்ட்ரிக்டோ ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதில் இப்போது இந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே ஏஐ தான் ரூல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். எது உண்மை எது பொய் அப்படின்னே தெரில. அப்படி இருக்க நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை? அதனால் அமீரகத்தின் தேசிய சின்னங்களாக இருக்கட்டும், இல்லை பிரபலங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை தலைவர்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏஐ மூலமாக வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என்எம்ஏ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு விதிமீறல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற தண்டனைகள்லாம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தப்பித்தவரை நம்ம யாரும் பண்ண மாட்டோம், பட் ஒரு வேளை அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த டைமில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கோங்க. பிகாஸ் நம்ம இருக்கிற ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர், அதில் விளையாடவே கூடாது.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: உங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் புரியுது, நான் எங்கே அதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீங்கள் சமத்துங்க, எனக்கு தெரியும். அண்ட் இப்போது பேக் டு பேக் 2 பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டே. அது என்ன டே அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Back to back.
3: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds visit பண்ணுங்க, அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
3: இருக்கவே இருக்கு. Zoho Books.
2: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
3: அதான் இல்ல, UAE ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing யும் சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
2: So all under one roof, கரெக்ட்டா?
3: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Masala Cafe is brought to you by
2: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டே. நான் கூட அப்படியே அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா வேர்ல்ட் காஃபி டே சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணுதுல. ஆனால் நான் டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கேனே, என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உங்கள் கஷ்டம்லாம் எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணுறது, காரெல்லாம் பார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதுக்காகவே ஒரு காஃபியை நீங்கள் ரசித்து ருசித்து குடிக்கிறீங்க. இது என்னோடய ஆர்டரு. இந்த யாரடினி மோகினியில் சொல்லுவாங்க தெரியுமா, இது கோதாவரியோட ஆர்டரு அப்படின்றது. அந்த இது பிரியாவோட ஆர்டரு. ஸோ இந்த காஃபி டேவை எப்படிலாம் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எத்தனையோ இடங்களில் வந்து காஃபி வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க பிரியா, ஆனால் இந்த ஒரு பிளேஸில் கண்டிப்பாக வந்து காஃபி ட்ரை பண்ணணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரசித்து குடித்த ஒரு காஃபி பிளேஸ் அப்படின்னா அது இதுதான். அது உங்கள் ஊராக இருக்கலாம், யுஏயில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் மெய் மறந்து குடித்த அந்த ஒரு காஃபி எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. என்ன தான் வந்து ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த டே முடியும் போது வீட்டுக்கு போய் நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே வந்து கைகாலெலாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே தான் வந்து போவோம். சுட சுட ஒரு காஃபி போட்டு நம்ம கையால் வந்து போட்டு குடிக்கிறது தான். அதுவும் நம்ம ஊர் அப்படி ஊரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சம்திங் வந்து டிஃப்ரெண்ட். அப்படியே அந்த ஒரு ஆரஞ்சு கலர் பேக்கெட் இருக்கும், ஆரஞ்சு கலர் ஒரு க்ரீன் கலர் பேக்கெட், அதை பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. அந்த ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து தண்ணி கலக்காமல் கொதிக்க வச்சு அந்த பாலை, அதுக்கப்புறம் மழை சாரல் மாதிரி இந்த காஃபி பவுடரை தூவி விட்டு, நாட்டு சர்க்கரைகளை தூவி விட்டு, இப்படி ஒரு ஆத்து அப்படி ஒரு ஆத்து நுர வந்ததுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் ரசிச்சு குடிச்சோடா வேற லெவலில் இருக்கும்ல. நீங்கள் பயங்கரமான காஃபி பிரியராக இருந்தீங்கன்னா திஸ் டே இஸ் ஃபார் யூ. ஸோ நீங்களும் கால் பண்ணுங்கள் 800-8940. மண்ட மேலே இருக்க கொண்டை மறந்துடுன்ற மாதிரி நம்பர் சொல்ல மறந்துட்டேன் பார்த்திங்களா, சாரி. ஸோ 800-8940 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? காலை வணக்கம். வாசு, இப்பதாங்க யாரடி நீ மோகினி பத்தி பேசிட்டு இருந்தேன், அந்த வாசுவா நீங்க? வாசு இல்லைங்க, பாபு பாபு. ஓகே சொல்லுங்க மிஸ்டர் வாசு, எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கிட்டே உங்களுக்கு? கண்ணுகள் தெரியும் அப்படின்றீங்க. எனக்கு வாச்சது நான் போட்ட காஃபி மட்டும் தாங்க, அதாங்க குடிச்சிட்டே பேசுறீங்க. ஊருக்கு போன அந்த காஃபி மிஷினையும் நீங்க சேர்த்து எடுத்துட்டு போடும் போலயே. என்னங்க நம்மளும் வாங்குவோங்க, அவ்வளவுதாங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் வாசு, ஹாவ் எ கிரேட் டே. சரியா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க. பை பை பை. ஓகே தேங்க்யூ பை. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காஃபி வந்து நம்ம ஊரில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், தூத்துக்குடியில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், திருச்சியாக இருக்கலாம், பாண்டிச்சேரியாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். இல்லைங்க, யுஏயில் தான் வந்து எனக்கு அந்த ஒரு குடுப்பினை கிடச்சிருக்கு அப்படின்னா, யுஏயில் எந்த பிளேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களும் போகும்போது அப்படியே காற்று வாக்கில் ட்ரை பண்ணுவோம்ல, நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணால் எப்படி? ஸோ நீங்களும் கால் பண்ணுங்கள் 800-8940. பட் இந்த பாட்டுக்கு அப்புறமா ஓகேவா நம்ம தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் இஸ் மசாலா கேஃபே வித் ஆர்ஜே பிரியா.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா. You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
1: Nekana, 91 podu.
2: Enadhu? 90s not out.

0: பேர்லயே வாங்கிடலாம். விடு.
1: எப்படி எப்படி?
0: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs இருந்தே வாங்க முடியும். 4th October ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 gram கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM. This hour of Masala Cafe is brought to you by
6: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
7: You are back.
0: Welcome back. 89.4 Tamil FM La Masala Cafe. கேட்டு இருக்கீங்க, ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இந்த காஃபி பத்தி பேசிட்டு இருந்தோம். அடடா அடடா, நம்ம ஊர்ல சில பிளேஸ் மட்டும் நம்ம வந்து ஊருக்கு போனா முதல்ல அங்கதான் வந்து விசிட் பண்ணுவோம். அங்க ஒரு காஃபி குடிச்சாதான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் மைண்ட் அப்படின்ற மாதிரி. இங்கேயுமே சில பேர் வந்து ஃபேவரட்டான ஒரு காஃபி பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்து வச்சிருப்பீங்க. இங்கதான் குடிச்சா அங்கதான் போய் குடிக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி என்ன, இன்னைக்கு வந்து வேர்ல்ட் காஃபி டே அப்படின்றனால உங்ககிட்ட அந்த க்வெஸ்சனை கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
8: வணக்கம் மேடம், துபாயிலிருந்து கமல்ராஜ்
0: பேசுறேன். கமல்ராஜ், எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கு மேடம்.
0: எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குடே உங்களுக்கு?
8: தெற்கு வீதி தெற்களம் வந்துட்டு ஒரு தெரு வழியா நீங்க அந்த அந்த ஸ்ட்ரீட்ல உள்ளார போனீங்கன்னா நீங்க ஒரு 10 to 20 feet வரும்போதே உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துடும்.
0: அப்படின்றீங்க, கூகுள் மேப்ல இப்பவே பாத்துறீங்க. அப்புறம்
8: தெற்களங்கத்துல காஃபி
0: கஃபேன்ட்டு
8: நம்ம வந்து வேற ஒரு வேலையா போயிட்டு இருக்கோம், அர்ஜென்டா போயிட்டு இருப்போம்.
0: அதுல வந்துட்டு இந்த ஜீனி
8: காஃபி அந்த இதெல்லாம் போட்டுருப்பாங்க. கீழே வந்து அந்த கிண்ணத்துல வந்து பால் இருக்கும்.
0: ஓகே ஓகே.
8: நீங்க மிக்ஸ் பண்ணி அது மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க கொஞ்சம், இருந்தாலும் கிண்ணத்துல கொஞ்சம் பால் இருக்கும் உங்களுக்கு.
0: ஓகே ஓகே.
8: நீங்க மறுபடியும் அதை வந்து ஆத்தி அந்த குடிக்கும் போது அந்த நுர அந்த இது குடிக்கும் போது அது வேற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்.
0: என்னமா ரசிச்சு சொல்றாருப்பா. ஓகே ஓகே. சோ எப்ப போவீங்க அடுத்து தஞ்சாவூருக்கு?
8: சொன்னவனே எனக்கு அந்த நடத்து தான் வந்துச்சு. எனக்கு அந்த மறுபடியும் ஊருக்கு போனா போய் அங்க குடிச்சாங்க. ரொம்ப
0: வரணுங்களே.
8: ரொம்ப நாளா இருக்கு அந்த கடை.
0: ஓகே,
8: ரொம்ப நாளா இருக்கு அப்படியே கடை.
0: எங்களோட அத்தையும் அங்கதான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீங்க அந்த பேர் மட்டும் மறுபடியும் சொல்லுங்க.
8: தெற்கு வீதியில அந்த அந்த காஃபி கடை தான் ஃபேமஸ் ஆங்க. நீ அங்க போறதுக்கு
0: தெற்கு வீதியில. ஓகே ஓகே ஓகே.
8: தெற்கலங்கம் தெற்கு வீதி அப்படி சொல்லுவாங்க.
0: ஓகேங்க. தேங்க்யூ மிஸ்டர் கமல்ராஜ், நீங்க கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு நன்றி.
8: ஓகே,
0: கிரேட் டே உங்களுக்கு. பை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்கும். காஃபி பற்றின மெமரிஸ்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
10: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
11: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
12: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
13: We'll be back after a short commercial break. Gold

0: தங்கறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
0: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ் பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: திஸ் ஆர் ஆஃப் மசாலா கேஃபே இஸ் ப்ராட் யூ பை
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
2: அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு விழாவில் ஸ்குவாஷ் பிரிவில் வெண்கலம் வென்ற தமிழக வீராங்கனைகள் ஜோஷ்னா சின்னப்பா, ஷமீனா ரியாஸுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்களுக்கு அரசு சார்பில் தலா 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அவர்களது திறமை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ஆகியவற்றால் பெற்றுள்ள இவ்வெற்றி தமிழகத்தின் விளையாட்டு திறனுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். அவர்களது வெற்றி சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு சிறந்த உத்வேகத்தை அளிக்கும். எதிர்காலத்திலும் அவர்கள் பல வெற்றிகளை பெற்று தமிழக மற்றும் இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் மேலும் உயர்த்திட எனது வாழ்த்துகள் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கேப்டன் ஸ்மித் மச்சாரின் துணிச்சலை பாராட்டியுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பும் இந்திய விமானியை ஹீரோ என பாராட்டியுள்ளார். துபாயில் இருந்து டெல் அவிவ் சென்ற பிளை துபாய் விமானத்தில் இணை விமானியால் கத்தியால் தாக்கப்பட்டு பலத்த காயமடைந்த போதிலும் ஸ்மித் மச்சார் காக்பிட் கதவை திறந்து உதவிக்காக அழைத்ததாக டிரம்ப் தெரிவித்தார். இதன் மூலம் பயணிகளும் விமான பணியாளர்களும் காக்பிட்டுக்குள் சென்று தாக்குதல் நடத்தியவரை கட்டுப்படுத்த முடிந்ததாக கூறப்படுகின்றது. காயமடைந்த ஸ்மித் மச்சார் சவுதி அரேபியாவின் தபூக் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ரியாதில் உள்ள இந்திய தூதரகமும் ஜெத்தாவில் உள்ள இந்திய துணை தூதரகமும் உறுதி செய்துள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை சுங்கச் சேவையை நவீனமயமாக்கும் முக்கிய கட்டமாக புதிய காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தின் வருமான நிர்வாகம், மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பிரிவு மற்றும் இலங்கை சுங்கம் ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. அரசாங்கத்தின் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த புதிய முறைமையின் மூலம் சுங்க அனுமதி செயற்திறனாகவும் வேகமாக வெளிப்படைத்தன்மையுடனும் முன்னெடுக்கப்படும். அதன்படி இன்று முதல் அனைத்து இறக்குமதியாளர்களும் தங்களது சுங்க ஆவணங்களை செல்லுபடியாகும் டிஜிட்டல் கையொப்பத்துடன் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாரம்பரிய காகித வடிவிலான ஆவணங்களை ஏற்றுக்கொள்ளும் பழைய முறைமை இனி முற்றிலும் ரத்து செய்யப்படுகின்றது. அக்டோபர் மாதத்தில் அமீரகத்தில் பெட்ரோல் விலை 16% அதிகமாக உயர்ந்துள்ளது. இதனால் வேலைக்கு செல்ல மெட்ரோவை பயன்படுத்துவது, அலுவலகத்துக்கு செல்லும் நாட்களின் எண்ணிக்கையை குறைக்குமாறு கோருவது, வாடிக்கையாளர்களை சந்திப்பதற்கான பயணங்களை பொது போக்குவரத்து வசதிகளுக்கேற்ப திட்டமிடுவது உள்ளிட்ட மாற்றங்களை அமீரகத்தில் வசிப்பவர்கள் பரிசீலித்து வருகின்றனர். சில வாகன ஓட்டுநர்கள் தங்களது மாதாந்த எரிபொருள் செலவுக்கான பட்ஜெட்டை அதிகரிக்க தயாராகி வருகின்றனர். இதேவேளை மற்றவர்கள் காரில் மேற்கொள்ளும் பயணங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான வழிகளை தேடி வருகின்றனர்.
1: உலக செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளின் முடிவு மற்றும் மத்திய கிழக்கில் இருந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியின் நிலவரம் குறித்து முதலீட்டாளர்கள் மதிப்பீடு செய்து வரும் நிலையில் இன்று ஆசிய வர்த்தகத்தின் தொடக்கத்தில் எண்ணெய் விலைகள் பாரிய மாற்றமின்றி நிலைத்தன. முந்தைய நாளில் விலை உயர்ந்ததுடன் மாதாந்த அடிப்படையிலும் கணிசமான உயர்வை பதிவு செய்திருந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகளின் முடிவு மற்றும் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதி குறித்த எதிர்பார்ப்புகளை முதலீட்டாளர்கள் தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றனர். மேற்கு டெக்சஸ் சந்தையில் இன்று எண்ணெய் விலை சற்று சரிந்து ஒரு பீப்பாய்க்கு 89.59 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 97.40 டாலராக எண்ணெய் விலை சரிந்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: போர்ச்சுகல் நாட்டின் சர்வதேச கால்பந்து அணியின் முகாமில் இருந்து தாம் வெளியேறியுள்ளதாக கால்பந்து நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்துள்ளார். இதற்கான காரணங்களை சரியான நேரத்தில் விளக்குவேன் என்று அவர் கூறியுள்ளார். 5 முறை பாலந்தியோர் விருது வென்ற ரொனால்டோ பயிற்சியில் பங்கேற்க மறுத்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஜார்ஜ் ஜீசஸ் ரொனால்டோவுடன் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என முன்னதாக தெரிவித்திருந்தார். இந்த கோடைக்கால உலகக்கோப்பைக்கு பிறகு சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவது குறித்து தாம் பரிசீலித்ததாகவும் ரொனால்டோ தெரிவித்துள்ளார். இருப்பினும் தனது தொழில்முறை கால்பந்து வாழ்க்கையில் 1000 கோல்கள் என்ற மைல்கல்லை எட்ட வேண்டும் என்ற இலக்கை தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் விளையாட முடிவு செய்ததாக அவர் கூறியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 36 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று மாலை வேளையில் சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக எதிர்ப்பு கூறப்படும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: the month. Star of the month. Music director Anirudh Ravichander.
1: Sir, என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
4: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ், ஸோ இன்னைக்கு வந்து மது லீவு, நான் தான் வந்து இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட திடீர்னு ரேடியோவை டியூன் பண்ணி மது எங்க அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்காக. அண்ட் எஸ், நம்ம காஃபி பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ காஃபி அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் இருக்கும். இங்கே போனால் தான் வந்து ஒரு நிறைவாக, மன நிறைவாக வந்து காஃபி குடிச்சிட்டு வரலாம்னு. அதுவும் இன்றைக்கி வேர்ல்ட் காஃபி டே அப்படின்றனால தான் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? குட் மார்னிங். ராஜேஷ், எப்படி இருக்கீங்க ராஜேஷ்? சூப்பர் ராஜேஷ். சொல்லுங்க ராஜேஷ்.
5: காஃபி பண்ணனும்னா நான் மலையாளி தான்.
4: ஓகே.
5: ஒரு
4: நாளைக்கு எத்தனை காஃபி குடிப்பீங்க?
5: நான் இப்போ வந்துட்டு 3 or 4 மோட்ல.
4: கம்மியா இருக்கே.
5: ஏன்னா மார்னிங் ஜிம்மி மார்னிங் போகும்போது வரணும்.
4: ஓகே ஓகே.
5: அப்புறம் ஜிம்மி போயிட்டு வந்துட்டு சாப்பாடும் போது காஃபி.
4: ஓகே. நீங்க நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: வெல்கம் டு ஆஃப்டர்நூன் ஷோ.
4: அது ஏங்க கேக்குறீங்க? ஆக்சுவலா மார்னிங் ஷோ பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. உங்க பேரு?
6: முகமது. என் பேரு.
4: ஓகே, சொல்லுங்க முகமது, சொல்லுங்க.
6: எனக்கு காஃபி, நான் காஃபி வந்து பெரியன்றோட காஃபி வெரியர்.
4: வெரியர்.
6: வெரியர்.
4: நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு காஃபி குடிப்பீங்க?
6: ஒரு நாளைக்கு வந்து சின்ன கணக்கே இல்ல, திடீர்னு 2 மணிக்கெல்லாம் ஏஞ்சி குடிச்சுக்கலாம் ஒரு நைட்.
4: ஐயோ,
6: பாலடைஞ்ச ஒரு பில்டிங் உள்ள போனோம், இங்க காஃபி கிடைக்கும் சொன்னாங்க. என்ன இங்க எல்லாம் காஃபி எப்படி கிடைக்கும் அப்படின்னு
4: உங்களுக்கே யோசிப்பாங்க. பட் அங்கதான் சாப்பிடுறத விட அந்த ஒரு குட்டி குட்டி கார்னர் ஓரமா ஓரமா ஒரு கடைலாம் இருக்கும்ல, அங்க சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இந்த கடையில டீ நல்லா இருக்குமா, இந்த கடையில காஃபி நல்லா இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டா இருக்க நேரத்துல அங்கதான் ஆக்சுவலி நல்லா இருக்கும். ஸோ இன்னும் தொடர்ந்து நம்ம காஃபி பத்தி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நீங்களும் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் இந்த பாட்டுக்கு அப்புறமா பேக் டு பேக் 2 பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: Do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do do
7: பேக் டு பேக்
8: உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 கோடி.
2: What a wow.
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: We'll be back after a short commercial break.
5: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
6: இருக்கவே இருக்கு. Zoho Books.
5: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
6: அதான், இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
5: So all under one roof, கரெக்ட்டா?
6: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
0: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்கள் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lerunde vaanga mudiyum. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. Exclusive for NRIs.
1: Co-sponsored by
2: Al Ansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Al Ansari Exchange.
1: You are back.
3: Sir, என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
4: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்.
3: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
5: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். டைம் கரெக்டாக 12:26 ஆயிட்டு இருக்க நேரத்தில் இப்போ நம்ம வேர்ல்ட் காஃபி டே முன்னிட்டு காஃபியோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: விநாயகம் ஃப்ரம் ஷார்ஜா.
5: விநாயகம், மிஸ்டர் விநாயகம், எப்படி இருக்கீங்க?
6: என்ன
5: பண்றது, விலைவாசி எல்லாம் கூடி போச்சு.
6: இல்ல, விலைவாசிக்கு இல்ல, அந்த காஃபி குடிக்கிற கடையில இந்த வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்
5: என்னன்னா,
6: அந்த காஃபி குடிக்கிற கடையில காஃபி கடக்கரை சம்பாதிக்கிற காட்டுல போலீஸ் அதிகமா
5: சம்பாதிக்கிறாங்க.
6: எல்லாரும் கார் அங்க ரோட்ல போட்டு போய் டீ குடிப்பாங்க, டபுள் பார்க்கிங்.
5: இல்ல, அது கொஞ்சம் கஷ்டம், அங்க அங்க பிளேஸும் வந்து மாத்த முடியாது அப்படின்றனால
6: இடமே கன்ஜெஸ்டன் ஆகுற அந்த காஃபி கடையினால.
5: புரியுது.
6: சொல்றேன்,
5: நீங்களும் ஃபைன் வாங்கிருக்கீங்க.
6: பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருந்த காபி சாப்பிடுறதுக்கு, அதனால வண்டி பார்க்கிங் போட்டோம்னா 1000 ரூபாய்.
5: அச்சச்சோ. சோ 45 இயர்ஸ் ஆவா சொன்னீங்க நீங்க?
6: எது இல்ல, 45 ரூபீஸ்.
5: இல்ல இல்ல, நீங்க எத்தனை வருஷமா காபி குடிச்சிட்டு இருந்தீங்க?
6: போனாலே
5: வந்து லைன்ல நின்னு அப்படிதான் வந்து காஃபி வாங்க முடியும். இப்போ அந்த கட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க.
6: கடைக்கிட்டே இல்ல, அது கடைக்கு, அதாவது கடையில ஃபுட்பாத்ல வந்து லைன் குடுத்திருக்காங்க.
5: ஆமா ஆமா.
6: ரோட்ல வண்டியே 3 பார்க்கிங்கா இருக்கும், மொத்தமே 4 லைன் அங்க இருக்குது.
5: ஓகே ஓகே.
6: 4-3 லைன் வர பார்க்கிங்.
5: ஆமா. ஓகே, தேங்க் யூ நீங்க கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு. பை பை பை பை பை பை. காஃபி குடிக்கலான்னு போனா எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் அதையும் வந்து ஷேர் பண்ணாரு. ஆக்சுவலா உண்மைதான் தெரியுமா, என்ன பண்றது, ஒரு சொன்ன மாதிரி 45 ரூபா காஃபிக்கு 1000 ரூபா நான் வந்து செலவு பண்ணுமா அப்படின்ற கோபங்கள்லாம் இருக்குமா இருக்காதா? ஹலோ வணக்கம்.
7: வணக்கம்,
5: யார் பேசுறீங்க?
7: அசோக்.
5: அசோக், எப்படி இருக்கீங்க மிஸ்டர் அசோக்? ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பிளேஸ், இந்த காஃபி அப்படின்னாலே எனக்கு சட்டுன்னு எந்த ஒரு பிளேஸ் தாங்க ஞாபகம் வரும், அங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் காஃபி அப்படின்னா. எந்த ஊரில், எங்கே இருக்கு? அலைனுக்கு போகணுமா? போவோம். ஓகே, எங்கே?
7: காளிக்கட்டுன்னு ஒரு ஷாப் இருக்கு.
5: ஓகே ஓகே.
7: அங்கே ஒரு கொய்க்கான ஒரு ஆள் இருக்கிற மலையாளி.
5: ஓகே ஓகே.
7: டீ மாஸ்டர்.
5: ஆஹா,
7: நல்ல டேஸ்டாக போடுவேன்.
5: ஓகே, நீங்கள் எந்த ஊர்? ஓகேங்க ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு காஃபி வந்து நம்ம டேவை ஸ்பெஷலாக மாற்றோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி போய் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம வேலைகளை ஸ்டார்ட்
7: பண்ணுவோம். கொய்க்கான் கேளுங்க, நல்லா போட்டுருவேன்.
5: ஓகே ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ, பாய் பாய் பாய் பாய் பாய். ஸோ இப்போது அடுத்து ஒரு பாட்டு வருது. ஸோ அசுரன் படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டை ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் ஃப்ரெஷ்ஷான பாட்டும் வந்துட்டுருக்கு தோரோத்தி படத்துலேருந்து. இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க பாட்டு கல்யாண விருந்து பாட்டும் வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்ருக்கீங்க, ஆர்ஜே ப்ரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்ஸாவில் புதிய கிளை.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams tha.

0: brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
3: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
2: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
4: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-இல் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
5: லூலு, where the world comes to shop.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
8: எனவே 4 மணி

0: ஃபர்ஸ்ட் நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன், முடிஞ்சு தனியாவே பண்றேன்.
1: ஈவினிங் போகாத போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: You are back.
4: You are listening to Masala Cafe, only on 89.4 Tamil FM.
5: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். டைம் கரெக்டா 12:46 ஆயிட்டு இருக்க நேரத்தில் நீங்க எங்கேயாவது டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க மாட்டிட்டு இருந்தீங்கன்னா 800-8940 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரியப்படுத்தவும். இப்போ நான் உங்களுக்கு டிராஃபிக் அப்டேட் சொல்றேன்.
2: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
5: ஓகே, செங்கங் அப்படின்னா E11 செம்ம டிராஃபிக்காக இருக்கு எப்பவும் போல். அண்ட் S112 வந்து ஹெவி டிராஃபிக்காக இருக்கு, அங்கே ஒரு கிராஷ் கூட வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. E311 அங்கேயும் வந்து அங்கங்கே டிராஃபிக்காக இருக்கு. E44 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் D92 ஒரு கிராஷ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த பக்கம் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா சேஃபாக வந்து போங்க, எந்த ஒரு டென்ஷனுமே வேண்டாம், மெதுவாக மெதுவாகவே போங்க, ஒன்றுமே அவசரமே கிடையாது. ஓகே, எஸ்
2: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
5: அடடே, இன்ஸ்டாகிராம்ல இருந்தும் நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. காஃபி பிரியர்கள்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மெசேஜ் ஒன்று ஒன்றா வந்து நான் வந்து படிக்கிறேன். இப்போ விஸ்வாசம் படத்துலேருந்து நம்ம ஏகே அவர்களுடைய பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்லையும் ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. இதை நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் எஸ் மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன்.
6: தூக்கு தோரணா அடாவடி, தூக்கு தோரணா அளப்பற, தூக்கு தோரணா தடாலடி, தூக்கு தோரணா கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: Golden Song of the Hour.
3: Golden Song of the Hour.
4: Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
5: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: வாழ்ந்து காட்டுவோம் திட்ட பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோது 2005 ஆரம்பிக்கப்பட்ட ஊரக புத்தாக்க திட்டம் 2021 திமுக ஆட்சியில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இத்திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் மாநில மாவட்ட மற்றும் வட்டார அளவில் சுமார் 500 மேற்பட்ட மேற்பார்வை அலுவலர்களும் சுமார் 3,900 மேற்பட்ட தள பணியாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் போதுமான பயிற்சி பெற்றுள்ள இவர்களை தொடர்ந்து பணி இடைவெளியின்றி வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3.0 பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் என்றும் அல்லது மகளிர் திட்டத்தில் இவர்களை இணைத்து பணி பாதுகாப்பு வழங்குவதுடன் இவர்களுக்கு வழங்க வேண்டிய 2 சம்பளத்தை உடனடியாக வழங்கிட தாவிக்க அரசை வலியுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒடிசா தலைமை தேர்தல் அதிகாரி ஆர் எஸ் கோபாலன் அரசு பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெறுவதற்கு விண்ணப்பித்துள்ளார். அவர் திட்டமிட்ட ஓய்வு பெறும் காலத்துக்கு இன்னும் சுமார் 21 உள்ள நிலையில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு பின்னர் அவர் விருப்ப ஓய்வு கோரியுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான சர்ச்சையே இதற்கு காரணம் என்று கூறப்படுவதை கோபாலன் மறுத்துள்ளார். மங்களூரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கிய ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் சிக்கிய மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பயங்கர சத்தத்துடன் ஏற்பட்ட வெடிவிபத்தால் சுத்திகரிப்பு ஆலையில் இருந்து அடர்த்தியான கரும்புகை எழுந்தது. விண்ணை முட்டும் அளவுக்கு நெருப்பு மடமளவென அருகில் உள்ள பிரிவுகளுக்கும் பரவியது. இதனையடுத்து அவசர கால மீட்புக் குழுக்களும் தீயணைப்பு படையினரும் விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 3 போராட்டத்துக்கு பின்னர் தீ முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது.
1: இலங்கை செய்திகள்.
3: கொழும்பு துறைமுகத்தில் சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் 2 கொள்கலன்கள் தொடர்பாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரன்மால் கொடித்துவக்கு பெற்ற தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதில் போலீஸ் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியமை அல்லது தவறுகளை செய்தார்களா என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் அடையாளம் காணப்பட்ட தகவல்கள் அல்லது நடவடிக்கை எடுக்கப்படாததற்கான காரணங்கள் குறித்து சிஐடி விசாரணை மேற்கொள்ளும் என போலீசார் வெளியிட்டுள்ள விளக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: சோமாலியா கடற்பகுதியில் கடத்தப்பட்ட MD ஹானர் 25 என்ற எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் கப்பலை மீட்கும் நடவடிக்கையின் போது கப்பல் பணியாளர்கள் கொல்லப்பட்டதற்கும் காயமடைந்ததற்கும் ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்தகைய குற்றச்செயல்கள் கடற்சார் பாதுகாப்புக்கும் சர்வதேச வர்த்தக பாதைகளின் பாதுகாப்புக்கும் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது முழு ஆதரவையும் ஒற்றுமையையும் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஆயுத குழுக்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் 2 இடங்களில் உள்ள முகாம்கள் மற்றும் பதுங்கும் இடங்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்களில் சுமார் 22 போராளிகள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆப்கானிஸ்தானின் குனார் மற்றும் ஹெல்மண்ட் மாகாணங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 9 பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக காபூல் குற்றஞ்சாட்டியுள்ளது. தாக்குதல்கள் தொடர்பாக பாகிஸ்தானின் கூற்றுக்கும் ஆப்கானிஸ்தான் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் இடையே முரண்பாடு நிலவுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2 ஒருநாள் போட்டியில் இந்திய அணி சாதனை இலக்கை 406 ஓட்டங்களில் துரத்தி வெற்றி பெற்றதை தொடர்ந்து கவுகாத்தி ஆடுகளத்தின் தன்மை குறித்து இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். ஆட்டத்தில் துடுப்பாட்டம் அட்டைக்கும் பந்துக்கும் இடையே இன்னும் கொஞ்சம் அதிகமான போட்டி இருந்திருக்க வேண்டி இருந்ததாக கம்பீர் கூறினார். பந்துவீச்சாளர்களுக்கும் மிக குறைவான சாதகத்தையே வழங்கும் வகையிலான ஆடு களங்கள் நியாயமானவை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற ஆடு களங்களில் பந்துவீச்சாளர்களால் ஆட்டத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவது கடினமாகி விடுகின்றது என்றும் கௌதம் கம்பீர் குறிப்பிட்டார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: செய்தி சுருக்கம்.
2: தன்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் LLC, ஜெனியூன் பார்ட்ஸ் சென்டர் ஃபார் அமெரிக்கன், ஜெர்மன், கொரியன் அண்ட் ஜாப்பனீஸ் கார்ஸ்.

0: ஆர் லிஸ்னிங் டு மசாலா கஃபே ஓன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். மாதங்கி, எப்படி இருக்கீங்க? அருமையான ஒரு பெயர். சொல்லுங்க மாதங்கி.
1: நீங்களும்
0: சிம்மக்கல் கிட்ட ஒண்ணு இருக்கு, கோரிபாளையம். நாலு நாள், நாலு வருஷம் வந்து ஊர்ல எல்லாம் பிளேஸ்ல கூட மறந்து
1: பாத்தீங்களா?
0: கோரிபாளையம் அங்க இருக்க விசாலம் காஃபி இது நல்லா இருக்கும். அப்புறம் மயிலாப்பூர் கஃபே நினைக்கிறேன், ரொம்பவே நல்லா இருந்தது.
1: ஒரு
0: சின்ன காத்துல பறந்து வரும் பாருங்க,
1: ஒரு சின்ன
0: சந்தானம் சொல்ற மாதிரி குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும். காஃபி
1: குடிச்சிட்டு வச்ச மாதிரி.
0: ஓகே, தேங்க்யூ மாதங்கி, உங்கள்கிட்ட பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாய் பாய், டேக் கேர், பாய். இப்போ அடுத்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஒரு செலிபிரிட்டியும் வந்து கூட்டிட்டு வரேன், ஸோ அவங்க தான் வந்து நிறைய வந்து ஷேர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigil ulla Malabar Gold and Diamonds visit pannunga alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க
1: பிஸி சிட்டி வித் பிஸி சிட்டிசன்ஸ்

0: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: You are listening to Masala Cafe, only on 89.4 தமிழ் FM.
8: சென்னை தான் போய் காஃபின்ற ஹேபிட், அது வரைக்கும் வீட்டுல வந்து இந்த டீ காஃபி அலௌட் கிடையாதுல்ல, நம்ம இருந்த வரைக்கும் எனக்கு தெரியாது.
9: எங்க வீட்டுல இல்ல, எங்க வீட்டுல இல்லாம நாங்க இல்ல, திருத்தம்.
8: வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம டீ காஃபியே குடிக்கிறோம். சோ இனிஷியல் டேஸ்ல எல்லாம் டீ தான் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் தான் அப்புறம் எனக்கு காஃபி எல்லாம் பிடிக்காது. ஒருத்தங்க எனக்கு காஃபி பழக்கி விட்டாங்க, அதுல இருந்து நான் காஃபி காஃபி காஃபி தான். ஐ வாஸ் a big addict to coffee. ஃபில்டர் காஃபி தேடி தேடி சாப்பிடுவேன். அதுல இவங்க சொன்னாங்க மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் தான் நான் வந்து ஃபில்டர் காஃபி நல்ல காஃபி நினைச்சு குடிச்சிட்டு இருந்த இடம். பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்தது தான் இப்போ ரீசெண்டா வந்து காஃபி சாஸ்திரா, டிஃபன் சாஸ்திரா, அங்கே எல்லாம் இருக்கக்கூடிய காஃபிஸ். அவங்க இவ்வளவுதான் தருவாங்க, ரொம்ப மினிமலா கொஞ்சமா தான்
9: குடிச்சிட்டு வச்ச மாதிரி.
8: அப்படிதான் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும், ஆனா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே அவங்கள்ட்டே வந்து ஹேசல்நட் காஃபி, சாக்லேட் காஃபி எல்லாம் இருக்கும். நாங்க இன்னும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இன்னும் அநியாயம் பண்ணுவோம், சாக்லேட் காஃபி வாங்கி சாக்லேட் பன் டிப் பண்ணி
9: சாப்பிடுவோம்.
8: காஃபி எனக்கு கும்பகோணம், அண்ட் யூ நோ திஸ், இந்த ஊருக்கு போற வழியில சென்னை டு ரிட்டர்னிங்
9: கும்பகோணம்
8: காஃபின்னு சொல்லிட்டு 99 கிலோமீட்டர்ஸ்ல அவங்களோட கடை இருக்கும். அதான் அந்த கடையோட தீம். அங்கேயும் காஃபி ரொம்ப நல்லா இருக்கும். வேற எங்க காஃபி
9: போன
8: அந்த டிகாஷனே ரொம்ப தண்ணியா இருக்கும். அது போக பாலையும் தண்ணி ஊத்துவாங்க.
9: என்ன அப்படின்னா காஃபில ஆக்சுவலி வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணாம குடிச்சாதான். அவங்க வீட்டுல சொல்லுவாங்க இல்ல நான் அப்படியே வந்து நீ குடிக்க கூடாது, அது குட் ஃபார் ஹெல்த் இல்ல அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க.
8: நார்மல் மில்க் குடிக்க முடியாது, மத்த ரெகுலர் நார்மல் நம்ம கவுஸ் மில்க் குடிக்கிற வரைக்கும் எனக்கு பிரியா காஃபி ரொம்ப பிடிக்கும். நம்ம கிருஷ்ணா காஃபி ரொம்ப நல்லா,
9: யாரு கிட்ட ஓட்டு போட்டேன் உங்களுக்கு தானே போட்டேன், உனக்கு ஒரு குத்து
8: இல்ல இல்ல காஃபி நல்லா இருக்கும்.
9: சரி நன்றி. அண்ட் இப்ப நம்ம கூட பேச போற காலர் வணக்கம்.
8: பேசுவோங்க
10: இல்ல காஃபி பிடிக்கும்
9: சில நேரங்கள்ல கொஞ்சம் சிமிலரா இருக்கும்ன்றனால கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க, எனக்குமே சரியா ஞாபகம் இருக்காது நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
11: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: you by பாஷபாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கரமா.
1: தீபாவளியை ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
0: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி சப்போர்டட் பை 89.4 தமிழ் எஃப்எம். வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
1: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னிமேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
0: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: We'll be back after a short commercial break.
3: பாட்டு கேட்டு
4: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 முதல் மாலை 6 வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: For details, call 056-415-4242.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: செழித்தையும் தமிழி ஒளியே.

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம்னு சொல்லும் போதே ஒருத்தர் லைன்ல வந்துட்டாரு. குட், வெரி குட். ஹலோ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஃபர்ஸ்ட்
1: டைம் பேசுறீங்க. உங்க பேர்
2: என்ன?
1: ஷமீர். கேரளாவோ?
2: இல்ல, தமிழ்நாடு.
1: ஓகே, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு இல்ல, காஃபி பத்தி பேசலாமா?
1: ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட நான் பாராட்டுறேன், சொல்லுங்க.
2: ஓகே, ஓகே. பாட்டு வந்து செம்மொழி பாட்டு கிடைக்குமா?
1: செம்மொழி? ஓ, கண்டிப்பா நான் அப்ளை பண்றேன். ஓகே,
2: थैंक यू.
1: காஃபி பத்தி ஷேர் பண்றேன்னு சொன்னீங்களே, ஷார்ட்டா ஷேர் பண்ணிப் போங்க. காஃபி பத்தி ஷேர் பண்ணுங்க.
2: யா, என்ன சொல்றது, 8 இயர்ஸ் ஆ காஃபி ரோஸ்டடா இருக்கா?
1: ஓஹோ, செம்மொழி ஆந்தம் தானே கேட்டீங்க? நாளைக்கு இதே மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் செலிபிரிட்டி வந்து எப்பவும் போல வந்து பண்ணுவார். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பாய்.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்.
1: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
2: சவுதி அரேபியாவுக்கு விமானம் திருப்பிவிடப்பட்டதற்கு காரணமான ஃபிளை துபாய் விமானத்தின் காக்பிட் மோதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த அமீரக அட்டர்னி ஜெனரல் விசாரணை குழுவை அமைத்துள்ளார். UAE அட்டர்னி ஜெனரல் டாக்டர் ஹமத் சைஃப் அல் ஷம்ஷி பொது வழக்குத்துறையைச் சேர்ந்த உறுப்பினர்களை கொண்ட இந்த விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிட்டுள்ளார். துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து டெல் அவீவ் நோக்கி சென்ற ஃபிளை துபாயின் FZ-1073 விமானத்தில் நேற்று நடைபெற்ற சம்பவம் குறித்து இந்த குழு விசாரணை நடத்தவுள்ளது. விமான பயணத்தின் போது காக்பிட்டுக்குள் மோதல் ஏற்பட்டதாக ஃபிளை துபாய் முன்னதாக தெரிவித்திருந்தது. இதனையடுத்து விமானத்தில் இருந்த நிறுவனத்தின் பணியாளர்கள் தலையிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது.
3: உலகச் செய்திகள்.
2: இங்கிலாந்து விமானப்படை தளம் ஒன்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பிரிட்டனுக்கு இஸ்ரேல் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனர்களை நடத்தும் விதம் தொடர்பாக தனது அரசுக்கு இங்கிலாந்து தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் நெதன்யாகு விமர்சித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனிடையே ஃபோர்டு விமானப்படை தளத்தை சுற்றி சந்தேகத்துக்குரிய நடவடிக்கைகளில் ஈரான் ஈடுபட்டதற்கான வலுவான அறிகுறிகள் இருப்பதாக பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்தார்.
3: தமிழக செய்திகள்.
2: ஜிம் வீரமணி மீது குண்டா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜிம் வீரமணி பாலியல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மூன்று பேர் மீதும் குண்டா சட்டம் பாய்ந்துள்ளது. வீரமணி, சாந்தி, மகேந்திர சிம்ஹன் ஆகியோர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பண்டிகை காலத்தில் வணிக சிலிண்டர் விலையை உயர்த்துவது இரக்கமற்றது என்று தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பண்டிகை நாட்களில் மக்களுக்கு நிம்மதியை அளிப்பதற்கு பதிலாக நள்ளிரவில் அறிவிக்கப்பட்ட கடுமையான வணிக சிலிண்டர் விலை உயர்வு மூலம் சிறு வணிகர்களையும் பொதுமக்களையும் பாஜக அரசு நிலை குலைய செய்துள்ளது என்று மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். நவராத்திரி மற்றும் ஆயுத பூஜை பண்டிகை கால உற்சவத்தில் திளைத்திருக்கும் நாட்டின் சாமானிய மக்களுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் பாஜக தலைமையிலான மத்திய அரசு வழங்கியுள்ள அமிர்த கால பரிசு இதுதானா என்று அவர் வினவியுள்ளார்.
3: இந்திய செய்திகள்.
2: அசாமில் 9 வங்கதேச பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து போலியான இந்திய அடையாள ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 6 கைபேசிகள், 1 வங்கதேச பாஸ்போர்ட், போலியானவை என சந்தேகிக்கப்படும் 3 இந்திய ஆதார் அட்டைகள் மற்றும் 5 ரயில் டிக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
3: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு அதிகாரி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகநபரான தனியார் ஊடக நிறுவனம் ஒன்றின் ஒளிப்பதிவாளர் கொம்பனி தெரு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளியே வந்தபோதே அங்கிருந்த தனியார் ஊடக நிறுவனம் ஒன்றின் ஒளிப்பதிவாளர் ஒருவரால் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தாக்குதலுக்கு இலக்கான பாதுகாப்பு அதிகாரி சம்பவத்தின் பின்னர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
3: விளையாட்டுச் செய்திகள்.
2: தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக ஆஸ்திரேலிய அணிக்கு மேலும் காயம் தொடர்பான கவலை ஏற்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற 3வது ஒருநாள் போட்டியின் போது கேமரூன் கிரீன் மற்றும் மேட் ரென்ஷோ ஆகியோர் காயமடைந்து மைதானத்தை விட்டு வெளியேறிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக ஆஸ்திரேலிய அணியின் வீரர்கள் காயமடைவது தொடர்பான கவலை மேலும் அதிகரித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: செய்தி சுருக்கம்.
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
5: Kanna, one time on panita, off pannave koodad. Hukum, Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Hukum. Hukum.
6: அர்த்தமாயிருந்தா ராஜா.
7: 89.4 Star of the Month.
8: Music Director அனிருத் ரவிச்சந்தர்,

0: பாதாமேவாள் தொடங்கிய கலை தொடர்கதை அது அடங்கியதில்லையே. அட அட அட, என்ன வரிகள், என்ன ஒரு வரிகள் இல்லையா. காதல் வந்து ஒரு ஜுரம், அது காலங்காலத்துக்கும் உங்க கூடையேதான் வரும் அப்படின்லாம் எழுதியிருப்பாரு வாலி அவர்கள். என்ன ஒரு அருமையான பாட்டு இல்லையா. அனிருத் இசையில ஸ்ரேயா கோஷல் குரல் தான் இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அழகா அனுபவிச்சதை பாடியிருக்காங்க. 2013 இந்த எதிர்நீச்சல் படம் வந்து வெளியானது, ஆனா பாடல்கள்லாம் அதுக்கு முன்னாடியே வெளியானதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த காலத்துல இந்த பாட்டை வந்து நான் எத்தனை தடவை ரிப்பீட் மூட்ல கேட்டிருப்பேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. ஏன்னா எனக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு பிடிச்ச பாட்டு அது. சரியா, அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. இழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். சரி, மார்வல் ஃபேன்ஸ் எத்தனை பேர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க? மார்வல் ஃபேன்ஸ், டிசி ஃபேன்ஸ் பரவாயில்ல, இன்னைக்கு மார்வல் ஃபேன்ஸுக்கான ஒரு கேள்வி தான். மார்வல் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? யாராவது இருக்கீங்க அப்படின்னா எனக்கு இப்போ கூப்பிடுங்க. சரியா, 800-894-0 என்ற எண்ணுக்கு ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். மார்வல் அந்த சீரீஸில் இல்லாட்டி படங்களில் ஏதாவது சந்தேகம் கேட்க போறனா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுதா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். சரியா, மார்வல் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. சரி, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? அர்த்தம் தெரியணும்ல சொல்லுங்க. அது எப்படி நீங்க எடுக்காம இருக்க முடியும்? மாவலுக்கு ஏன் மாவல்னு பெயர் வச்சாங்கன்னாவது நமக்கு தெரியணும்ல. ஃபேனா இருந்துலட்டி இப்ப என்ன
1: நல்லா டிஸ்ட் வச்சீங்க, நான் எது வேற கேள்வி கேட்பீங்க. ஓகே, நான் பதில் சொல்லலாம்.
0: சரி, அப்ப மாவல்கே நமக்கு அர்த்தம் நமக்கு தெரியல அப்படின்னா மாவல்க்கு என்ன தமிழ்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. என்ன? சரி சரி சரி, நிகழ்ச்சி கேளுங்க. நன்றி. சரி, பார்த்தீங்களா எப்படி பிடிச்சான்னு பார்த்தீங்களா. எனக்கு வந்து மார்வல்ல வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவி வந்து நான் பார்த்துருக்கேன். அதுவும் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு மார்வல் பற்றி எதுவுமே தெரியாது, போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா அவரோட அந்த உந்துதல் பேரில் மறுபடி அதுக்கு என்ன பேர், இப்போ மறுபடி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த படமும் போய் பார்த்தேன். அவ்வளோதான் என்னுடைய அந்த அறிவு. சரி, மார்வல்னா என்னன்னு கேட்டேன் இல்லையா, அந்த கேள்விக்கு வேறு யாருக்காவது பதில் தெரியும் அப்படின்னா பரவாயில்ல, கூகுள் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பாட்டு வருது அடுத்து அப்படின்னா பார்த்திபன் கனவுல, பார்த்திபன் கனவா, ஆமா, அதுல இருந்து ஆலங்குயில் கூவும் அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா மெஹந்தி சர்க்கஸ்ல இருந்து கோடி அருவி கொட்டுதடி பாட்டு வருது. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
2: உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே, உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் புதன் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
2: 500 crore.
3: What a wow.
1: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
4: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: We'll be back after a short commercial break.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
8: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
9: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

மார்வல் ஃபேன்ஸ் யாரும் வந்து என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது, சரியா? ஐயோ, நான் அந்த மாதிரி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லையே. மார்வல்னா என்ன என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சதே இல்லை. சும்மா யாராவது பேர் வச்சிருப்பாங்களா? இல்லை இல்லை. சரி, மார்வல் அப்படிங்கிறதுக்கு இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் அல்லது ஒரு பொருள், அதாவது ரொம்ப பெரிய வண்டர், பெரிய ஒரு ஆச்சரியத்தை இல்லாட்டி அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியவங்களை மார்வல் அப்படின்னு சொல்லலாம். மார்வலஸ் என்ற அட்ஜெக்டிவும் வந்து அதிலிருந்து வந்தது தான், சரியா? ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவங்களை மார்வல் அப்படின்னு சொல்லலாம், சரியா? அப்போ இப்போ ஆர்கிடெக்சரல் மார்வல் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மார்வல் என்ற சொல் வந்து அந்த பொருள் தான். மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்லது அதை பண்ணக்கூடியவங்களை மார்வல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ரெண்டாவது கேள்வி, மார்வல் என்ற இந்த ஒரு சொல்லுக்கு, ஆங்கிலத்துல மார்வல்னு சொல்லக்கூடிய சொல்லுக்கு தமிழ்ல நாம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற கேள்வி. அழைப்பெடுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு நாம பேசலாம். மார்வலுக்கு என்ன சரியான தமிழ் சொல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் கேள்வி, சரியா? சரி, இன்னொன்று கேள்வி என்ன நான் கேட்க நினச்சேன் அப்படின்னா, என்ன கேட்க நினச்சேன், சரி, மார்வல் ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஓகே பரவாயில்ல. தமிழில் என்ன அப்படின்னு சொல்லுங்க, எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். கிருஷ்ணி மணிபாலன் என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லுங்கள் எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க, நிகழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கோங்க, சரியா? ஜெய்மீம் படத்திலிருந்து தலை கோதும் இளங்காத்து பாட்டு வருது, அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங்கில் ரத்தினமோ அப்படிங்கிற பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். இதழகரம் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: que se mudó de tener.
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
4: We'll be back after a short commercial break.
5: Hey, look. Easy.
6: சனா சொந்த ஊர்லயே சொந்த போய் இடம் இருந்தாதான் மேரேஜ் சொல்லிட்டா.
7: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
6: எப்படி
7: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs இருந்தே வாங்க முடியும். 4th October ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 gram கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
8: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்
9: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
10: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலிவா, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யாரு அவரு?
9: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
11: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
10: அடிங்க.
11: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
12: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
13: This hour of ழகரம் is brought to you by
12: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: மார்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன? இந்த மார்வல் என்ற சொல்லை நாம வந்து எப்படி தமிழ் சொல்லலாம் அப்படிங்கறதான் கேள்வி. சரி, இதுக்கெல்லாம் தமிழ் தேவையா? அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு பலரும் யோசிக்கலாம். ஆனா அழகான தமிழ் சொற்கள் இருக்கும் போது அதையும் நாம தெரிஞ்சுக்க கூடாது, அதை பயன்படுத்துறோமோ இல்லையோ அதையும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் அந்த ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். யாருக்காவது தெரியுமா? அழைப்படுங்க, நாம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: லட்சுமி நாராயணன் பேசுறேன்.
0: லட்சுமி நாராயணன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: மார்வல்னா எனக்கு தெரிஞ்சு ஆச்சரியம், அற்புதம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
0: ஆமா ஆமா, சரி, ஓகே. இன்னும் ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல் இருக்கு, அது என்னங்கிறது தான் நான் கேட்டிருக்கேன். சரியா?
1: பூர்வம்.
0: அபூர்வம். அபூர்வம் வந்து தமிழ் சொல்லா இருக்க வாய்ப்பு இல்ல, அது வடமொழி சொல்லா இருக்கணும். சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, என்ன சொல்ல இருக்கும் மார்வலுக்கு? அப்படி என்ன மிக சரியான ஒரு தமிழ் சொல் எதை சொல்லலாம் அப்படின்னா, மருள் அப்படிங்கிற சொல்லை சொல்லலாம். மருள் அப்படிங்கிறது, நாம நேற்று இந்த மிராக்கள் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? ஆமா, அதோட சேர்ந்த மாதிரி தான் மருள் என்ற சொல் வந்து இந்த மார்வல் என்ற ஒரு பொருள், மார்வல் என்ற சொல்லுக்கும் மருள் என்ற சொல்ல வந்து நாம சொல்ல முடியும். எண்வகை மெய்ப்பாடுகள்ல இந்த மருட்சி, நேற்று மருட்கை அப்படிங்கறது வருது இல்லையா? வியப்பு, ஆச்சரியம், பிரமிப்பு, இதெல்லாம் கலந்த ஒரு உணர்வு இல்லையா மருட்கை அப்படிங்கிறது? அந்த மருட்கைக்கு அடிச்சொலா இருக்கக்கூடியது மருள். இந்த மருள் தான் மிராக்கல் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரி, அடுத்து மொழி படத்துல இருந்து காற்றின் மொழி பாட்டு வருது. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல சொல்லாமலே பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி, பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் பண்பலையில்.

மருள் என்ற சொல், இது வந்து மயக்கம், குழப்பம், பயம், வியப்பு என்ற ஒரு பொருள்ல வந்தாலும் கூட இந்த மார்வல் அப்படிங்கிற சொல்லுவோம் இல்லையா, ஒரு அதிசயம், அதை நிகழ்த்தக்கூடியவங்க அல்லது அதை நிகழ்த்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அதை வந்து மருள் அப்படின்னு சொல்லலாம். மார்வல் அப்படின்னு மாவலஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாவலஸ் அப்படிங்கும் போது மருட்கை, அதுதான் அந்த ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதற்கான சொல் தான் மருட்கை. இது எண்வகை மெய்ப்பாடுகளில் ஒன்று, அந்த சொல்ல இருந்து வந்ததுதான் இந்த மருள். இது மார்வல் என்ற சொல்லுக்குரிய ஒரு சரியான தமிழ் பதமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்ட மட்டில் யாருக்கு பாட்டு கொடுக்கலாம் வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே போயிட்டாங்க. பரவாயில்ல, இன்னொருத்தர் இருக்காரு, அவரோட நம்ம பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? சரி, வந்த ரெண்டு அழைப்புமே போயிருச்சு. சரி, பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம் பாட்டு கேட்கறதுக்காக. சரி, ராஜேஷ் கண்ணன் வந்திருந்தாரு, துபாய் சவுத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கதா சொன்னார். அப்புறமா கொர்ஃபகான்லேருந்து சதீஷ்குமார் வந்திருந்தாரு, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லியோ வந்து ஃப்ரான்ஸில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் யூ ப்ரோக்ராம் அண்ட் பிரியா உடைய நிகழ்ச்சியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி லியோ, அவர் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கேட்டுட்ருக்காராம். சரி, அப்ப லியோக்கு இன்னைக்கு பாட்டு கொடுத்துடலாமா? மின்னலி படத்துல இருந்து வெண்மதி வெண்மதி பாட்டு தான் அடுத்து மனசு தொட்டு மட்டில் வரப்போகுது. அத்தோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 0502528940. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, Verum 4.90 lakhs lerundhe vaanga mudiyum.
3: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
4: துபாயில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் வகையில் டிஜிட்டல் கருவிகளின் பயன்பாடு தொடர்பான கொள்கையை கல்வி ஒழுங்குமுறை அமைப்பு தயாரித்து வருகின்றது. துபாயில் இன்று நடைபெற்ற மீடியா மஜ்லிஸ் நிகழ்ச்சியில் துபாய் கல்வி மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையத்தின் தலைமை இயக்குநர் ஆயிஷா மீரான் இதனை தெரிவித்தார். வகுப்பறைகளில் குழந்தைகள் எப்போது செயற்கை நுண்ணறிவு, கைபேசிகள் மற்றும் பிற டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்தலாம், எப்போது பயன்படுத்தக்கூடாது என்பது குறித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடையே நிலவும் குழப்பத்திற்கு விரைவில் தீர்வு கிடைக்க உள்ளது.
3: உலகச் செய்திகள்.
4: ஈராக்கில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியதை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வரலாற்று வெற்றி என்று வரவேற்றுள்ளது. மேலும் மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்த வரலாற்று வெற்றிக்காக ஈராக்கின் பெருமை மிக்க மக்களுக்கும் இஸ்லாமிய எதிர்ப்பு முன்னணியில் ஒன்றுபட்ட அணிக்கும் இஸ்லாமிய உலகின் புரட்சிகர போராளிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.
3: தமிழக செய்திகள்.
4: தொழில் நிறுவனங்களுக்கு மின்சாரம் வழங்காமல் ஜெனரேட்டர்களை இயங்கச் சொல்வதா என்று தவிக அரசுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இரவு நேரங்களில் மின்சாரத்தை பயன்படுத்தாமல் சொந்தமாக ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு உயர் அழுத்த தொழில் நிறுவனங்களை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். புதிய ஆட்சி சிறந்த நிர்வாகம் என வாய்ஜாலம் காட்டிய தவிக அரசால் மின் பற்றாக்குறையை கூட சமாளிக்க முடியவில்லை என்று அவர் விமர்சித்துள்ளார். முன்கூட்டிய திட்டமிடல் துளியும் இன்றி தமிழகத்தை தொழில் முடக்கத்துக்கும் அறிவிக்கப்படாத மின்வெட்டுக்கும் தள்ளிவிட்டதே திரு விஜய் அவர்களது அரசின் நிர்வாக தோல்விக்கு அப்பட்டமான சான்றாகும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.
3: இந்திய செய்திகள்.
4: வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவதற்காக பல்வேறு வழிமுறைகள் மூலம் பெரிய அளவிலான முயற்சி நடைபெற்று வருவதாக கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
3: இலங்கை செய்திகள்.
4: சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட 13 முக்கிய மருந்துகளின் விலைகளை கட்டுப்படுத்தியதன் மூலம் அரசுக்கு 5.7 பில்லியன் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதென மதிப்பிடப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிக விலையுடைய 13 முக்கிய மருந்துகளின் விலை கட்டுப்பாட்டின் மூலம் அரசுக்கு கிடைத்த லாபத்தை 5.7 பில்லியன் ரூபாயாக மதிப்பிட முடியும் என்று தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்தார். அத்துடன் பொதுமக்கள் பெற்றுக் கொள்ளும் மருந்துகளின் அடிப்படையில் அவர்களுக்கான லாபமும் மாறுபடுகின்றது. நாங்கள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுத்த மருந்துகள் அனைத்தும் நீண்ட கால அடிப்படையில் பயன்படுத்தப்படும் மருந்துகளாகும் என்றும் அவர் கூறினார்.
3: விளையாட்டுச் செய்திகள்.
4: மேற்கிந்திய தீவுகள் அணிக்கெதிரான 3rd மற்றும் இறுதி ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பிரசீத் கிருஷ்ணா விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குவாஹத்தியில் நடைபெற்ற 2rd ஒருநாள் போட்டியின் போது அவருக்கு தொடை பின்பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக நியூ சண்டிகரில் நடைபெறும் 3rd ஒருநாள் போட்டியில் இருந்து அவர் விலகியுள்ளார். பிரசீத் கிருஷ்ணாவுக்கு மாற்று வீரராக அன்ஷுல் காம்போஜ் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார்.
3: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமெரிக்கத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. கசியோரா, ஸ்வெய்ஹான் மற்றும் அல்குவாவில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. சில பகுதிகளில் மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
6: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
5: ராக் வித் ராஜா.
6: ஸ்டே டியூன்ட்.

பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sena Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM, 2.75 center, வெறும் 4.90 lakhs-ல இருந்தே வாங்க முடியும்.
3: You are back.
4: 1 hour of non-stop Raja hits.
3: Rock with Raja.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Medicinal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Medicinal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. exclusive for NRIs.
1: Co-sponsored by
2: Al Ansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Al Ansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்வேதா சிலிக்கான் வயசஸ் டிஏபி தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.

0: 1 hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும். பாவ சொகுசு பக்க கொடி பெறும் கொடி பெறும்.

0: We'll be back after a short commercial break.
1: Hey, look, easy, easy. Sana,
2: Sana, சொந்த ஊர்லயே சொந்த பாய் எட வரதா தான் மேரேஜ் சொல்லிட்டா.
3: Sana பேர்லயே வாங்கிடலாம். விடு.
2: ஆ, எப்படி எப்படி?
3: ALD Sana Garden, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
4: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Rock with Raja is brought to you by
3: ALD Sana Garden, 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 8.

ஏடிஎம் 2.75 சென்டர் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஃப்ளை துபாய் நிறுவனத்தின் FZ-1073 விமானத்தில் கடந்த நேற்று ஏற்பட்ட சம்பவம் ஏதேனும் பயங்கரவாத நடவடிக்கை அல்லது நோக்கத்துடன் தொடர்புடையதா அல்லது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா என்பது குறித்து ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு அரசு வழக்கு தொடர்பு விசாரணை குழுவை அமைக்க அமீரக அட்டர்னி ஜெனரல் ஆலோசகர் டாக்டர் ஹமத் சைஃப் அல் ஷம்ஷி உத்தரவிட்டுள்ளார். துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து டெல் அவிவ் நோக்கி புறப்பட்ட FZ-1073 விமானத்தில் நேற்று இச்சம்பவம் இடம்பெற்றது. இதனையடுத்து விமானம் சவுதி அரேபியாவின் தபூக் விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டு அங்கு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் ஈரான் ஒருபோதும் தயக்கம் காட்டாது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். வளைகுடாவில் முறிந்து போன போர் நிறுத்தத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காக ஈரான் முன்வைத்துள்ள சமீபத்திய திட்டத்துக்கு அமெரிக்கா அளிக்கும் பதிலை தெஹ்ரான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் அதிபர் இவ்வாறு தெரிவித்ததாக அரை அதிகாரப்பூர்வமான தஸ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: எங்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் விஜயகாந்த் ஆன்மா குறித்து பேசுவதற்கு அருகதையே கிடையாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாராபுரத்தில் திமுக நிச்சயம் வெற்றி பெறும், யாராக இருந்தாலும் பெண்களை பற்றி தவறாக பேசுவதை எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாது என்றார். பெண்கள் குறித்து தரக்குறைவாக பேசுபவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் கூறினார். விஜயகாந்தின் ஆன்மா குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். முதலில் ஆதவ் அர்ஜுனா இப்போதாவது விஜயகாந்தை நேரில் பார்த்திருக்கின்றாரா? விஜயகாந்தின் ஆன்மா என்றும் என்னை சுற்றி இருக்கும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: அந்தமான் அருகே எதிர்வரும் அக்டோபர் 13 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்பு குறைவாக உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் அக்டோபர் 13 அந்தமான் அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தம்மை கைது செய்து பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனு தொடர்பான விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னர் அதன் கட்டளையை அறிவித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹாந்த அபிசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசாநாய்க்க ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் விக்கெட் காப்பாளர் முகமது ரிஸ்வான் அக்டோபர் 2 தேசிய சைபர் கிரைம் விசாரணை அமைப்பான NCCIA முன் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார். ரிஸ்வான் தொடர்பான விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு NCCIA அவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. கடந்த மாதம் லண்டனில் ரிஸ்வானிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட கைபேசி தொடர்பான விவகாரத்துக்கும் இந்த விசாரணையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the Month.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening karak.
2: போய் பிளாட், அதாவது ஸ்பாட்டில் பிளாட்டை நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் 4 கிராம் கோல்ட் காயின். இது வந்து நான் அபுதாபிக்கு போனாதான் எனக்கு கிடைக்குமா, நான் வந்து இங்கே இருக்கிற எனக்கும் வந்து பிளாட்ஸ் பார்க்கணும், பிளாட்ஸ் புக் பண்ணணும், நானும் ஸ்பாட்டில் புக் பண்ணுவேன், ஆனால் என்னால் அபுதாபிக்கு தான் வர முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக நீங்கள் கால் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் புக் பண்ணி நீங்கள் இந்த ஆஃபரில் வந்து நீங்கள் ஜாயின் ஆக முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0506752828. ஐ ரிப்பீட், 0506752828. அண்ட் மோர் அபவ் திஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்கிறதுக்காக வி ஹாவ் த ரீஜனல் மேனேஜர் ஆஃப் ALT ஃப்ரம் அபுதாபி. பிரியா வணக்கம், எப்படி இருக்கீங்க? பிரியா
3: சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: ஐ எம் வெரி குட். ஸோ எஸ், வெல்கம் வெல்கம், ஈவினிங், குட் ஈவினிங். ஸோ இந்த பிளாட் சேல் ஈவெண்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
3: இந்த பிளாட் சேல் ஈவெண்ட் வந்து நமக்கு கம்மிங் சண்டே 4th அக்டோபர் ரமதா கார்னிஷில் நடக்குது. ஈவெண்ட் டைமிங் வந்து மார்னிங் 9:00 7:00 வரைக்கும். மெயின் அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறோம் லோ பட்ஜெட்டில், தட் டூ ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டியில் இம்மீடியட்டாக வீடு கட்டி போகிற மாதிரி ஃபுல் அம்யூனிட்டிஸோட உங்களோட ட்ரீம் பிளாட் வாங்குறதுக்கு கரெக்டான டைம் இது தான்.
2: ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து, ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அபுதாபி பிரான்ச் பார்த்துட்டு இருந்தீங்க.
3: எஸ்,
2: இப்போ துபாய்.
3: துபாய் ரெண்டுமே சேர்ந்து என்டர் யூஏஇ, நவ் ஐம் டேக்கிங் கேர்.
2: ஸோ இந்த நம்பர் கால் பண்ணால் கம்ப்ளீட்டாக வந்து ALT ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் அவங்களுடைய பிளாட்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும்.
3: கண்டிப்பாக இது ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த நம்பர் கால் பண்ணால் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். அந்த ஈவெண்ட்டை பற்றியும் பேசலாம், எங்ககிட்ட இருக்க புது மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எல்லாமே இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா பேசலாம்.
2: ஓகே, இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசலான்னு இருக்கீங்க?
3: எங்களோட புது ப்ராஜெக்ட் சனா கார்டன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 50 acres லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 3 phases ஐ மீன் லைக் இப்போ வருது, டோட்டல் 5 phases. 3 phases தான் வந்து இப்போ இந்த ஈவெண்ட்ல லான்ச் பண்ண போறோம்.
2: ஓகே, எந்த லொகேஷன்ல எக்ஸாக்டா இந்த ப்ராஜெக்ட் இருக்கு?
3: லொகேஷன் வந்து நமக்கு திருச்சியில வந்து மாத்தூர் ரிங் ரோட் கிட்ட வந்துடும். இது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 20 minutes டிரைவ்ல இது வந்துடும். நம்ம ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 15 minutes டிரைவ்ல இருந்து we can reach this place.
2: Wow. So இது ஒரு gated community setupல வந்து இந்த plots நடக்கிறது. So வந்து நம்ம ரொம்ப செக்யூர்டாவும் சேஃபாவும் நம்ம வீடு கட்டிக்கலாம்.
3: Yes, you are right.
2: Exactly. And yes, we have Miss Priya, regional manager from ALD, நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. For more details 0506752828. I repeat 054 மணிக்கிறோம் 0506752828 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய சனா கார்டன்ஸ் பற்றின ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி அண்ட் அந்த பிளாட்ஸ் பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது போக மற்ற இடங்கள் பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ், ALD ப்ராப்பர்ட்டிஸுடைய பிளாட் சேல் ஈவன் ரமதா ஹோட்டல் கார்னர் ஷபுதாபில் நடக்க இருக்கு. இந்த சண்டே அக்டோபர் 4 காலை 9 மணிலிருந்து 7 மணிக்குள்ள உங்களுடைய கன்வீனியன்ட் ஆன டைமில் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தே கேன் கைட் யூ. அதனால நான் சொன்ன நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேலும் பேசலாம். ஸ்டே டியூன்ட், 89.4 தமிழ் FM, தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன வேதா.
4: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ் ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 கோடி.
2: What a wow.
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
0: நிறுவனங்கள் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
4: புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents, 4.90 lakhs வாங்க முடியும். 4th October ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 gram கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
5: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: evening, Karak.
1: ஒரு இடத்துல பெண்கள் கூடனா என்னலாம் பேசுவாங்க அப்படிங்கறது இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. வெல்கம் பேக், திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனவேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம், 4:26. சோ தொடர்ச்சியாக வந்து பிரேக்குக்கு போயிருக்க ரெண்டாவது நாள் அடி எடுத்து வச்ச கையோட ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு எடுத்துட்டு வரேன், விச் இஸ் ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ் உடைய பிளாட் சேல் இவெண்ட். இந்த October 4, அதாவது வர சண்டே, ரமடா ஹோட்டல் கார்னர் அபுதாபியில் நடக்க இருக்கு. காலைல 9 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஸ்பாட்ல நீங்க பிளாட் புக் பண்ணீங்க, அதாவது கையோட நான் இந்த இடத்த வாங்குறேன்னு சொல்லி நீங்க புக் பண்ணிட்டு வந்தீங்க உங்களுக்கு 4 கிராம் கோல்ட் காயின் கிடைக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லை, என்னால் அபுதாபிக்கு போக முடியல அப்படின்னா கூட நீங்கள் கால்ஸ் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் புக் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் இதே ஆஃபர், இதே பெனிஃபிட் காத்துட்ருக்கு. ஸோ இந்த ஆஃபர் அண்ட் இந்த பெனிஃபிட் பற்றி டீட்டெயில் தான் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஈவெண்ட்டுக்கு வரதை பற்றியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா 0506752828. ஐ ரிப்பீட், 0506752828 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் வி ஹேவ் ரீஜனல் மேனேஜர் ஃப்ரம் ஏஎல்டி, மிஸ் பிரியா. வணக்கம் பிரியா.
2: வணக்கம்.
1: ஸோ எஸ் ஏஎல்டி அப்படின்னு வந்தோடனே பல வருஷங்களாக நீங்கள் இருக்கீங்க, அண்ட் குறிப்பாக அமீரகத்தில் மட்டுமே மக்களுக்கு 2 வருஷமாக வந்து நல்ல பிரபலமான ஒரு முகம் கூட. ஆரம்பத்தில் உங்களுடைய எல்லா ஆஃபர்ஸ்க்கும் நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அது மாதிரி ஒரு நல்ல ஆஃபர் தான் இப்போ நீங்கள் 4 கிராம் வந்து கோல்ட் காயின் கொடுக்குறீங்க. ஸோ பர்டிகுலர்லி இந்த சனா கார்டன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லும்போது, இந்த சனா கார்டன்ஸை ஏன் வாங்கணும் ஒருத்தங்க, இங்கே ஏன் ஒருத்தங்க பிளாட் புக் பண்ணும்?
2: கண்டிப்பாக சி, இந்த சனா கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணுற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அண்ட் இதில் வந்து நாங்கள் எல்லா அம்யூனிட்டிஸோட இப்போ இட்ஸ் ரெடி, யூனோ லைக் அம்யூனிட்டிஸ் வரப்போகுது அப்படின்னு கிடையாது, இது ஆல்ரெடி எல்லா அம்யூனிட்டிஸுமே அது உள்ள இருக்கு. லைக் வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சிசிடிவி, ஓப்பன் ஜிம், அண்ட் யூனோ 30 feet and 40 feet ரோட்ஸ். ரோட் வந்து சிமெண்ட் ரோடே ஆல்ரெடி நாங்கள் லே பண்ணியிருக்கோங்க. அண்ட் இங்கே ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு ஆல்ரெடி, அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இண்டிவிஜுவல் எல்லா பிளாட்க்குமே ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். தென் வாட்டர் பைப்லைன்ஸ் ஆல்சோ எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே, ஐ மீன் எல்லா பிளாட்டில் வாங்குற எல்லாருக்குமே வந்து இண்டிவிஜுவல் வாட்டர் பைப்லைனுமே இந்த ப்ராஜெக்ட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம மாத்தூர் ரவுண்டானா இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 11 மினிட்ஸ்ல நம்ம சைட்டுக்கு ஈஸியா ரீச் ஆயிடலாம். அண்ட் ஏர்போர்ட்ல இருந்து 15 மினிட்ஸ், அண்ட் பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ்ல தான் நம்ம சைட்டுக்கு போயிடலாம். அண்ட் மெயின்லி நாங்கள் வந்து இது ஒரு லோ பட்ஜெட்டாக தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணோம்.
1: அஃபோர்டபுள்
2: எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1200 square feet வந்து 4,90,000 மட்டும்தான் ரூபீஸ்.
1: ஐம்
2: டாக்கிங் அபவுட் ரூபீஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், இதில் வாங்குற எல்லாருக்குமே நம்ம 4 கிராம்ஸ் கோல்டு காயின் கொடுக்குறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரெடி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ டிடிசிபி அப்ரூவலா இருக்கு, ரேரா அப்ரூவலா இருக்கு. இப்போ பிளாட் வாங்கினாங்கன்னா இமீடியட்டா ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் மெயினா பாத்தீங்கன்னா இது பக்கத்துல நமக்கு என்னெல்லாம் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, சூரையூர் ஜல்லிக்கட்டு வரப்போகுது, தென் சிப்காட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, தென் ஒலிம்பிக் ஸ்டேடியம் வருது, அண்ட் போலீஸ் குவார்டர்ஸ், இது எல்லாமே இருக்கு. அந்த பெரிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டலும் கட்டிட்டு இருக்காங்க.
1: ஸோ அதனால முழு பாதுகாப்போட வந்து கம்ப்ளீட்டா, இப்போ ஒருத்தங்க ரிட்டையர்மெண்ட்காக போயிட்டு வீடு கட்டி அங்க குடி போகணும் போது எல்லாமே இருக்கும், டெவலப் ஆகி கம்ப்ளீட்டா.
2: ஆமா.
1: ஓகே. ஸோ ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸோடைய பிளாட் சேல் ஈவெண்ட்ல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஹோட்டல் கார்னர் அபுதாபியில October 4 காலைல 10 மணிக்கும் காலைல 9 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நீங்க வந்து அவங்கள விசிட் பண்ணலாம். ஸ்பாட்ல நீங்க பிளாட் புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கிராம் கோல்ட் காயின் கிடைக்க போகுது, ஆன்லைன் அண்ட் கால்ஸ் மூலமாகவும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 0506752828. I repeat, 0506752828.
3: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபியை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
2: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ், அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
2: லெனின் பாண்டியன் ஜிசிசி ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-யில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: லூலு, where the world comes to shop.
4: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மனம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தராசா இணைந்து வழங்கும் நவோமித் 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி
5: அக்டோபர் 4 மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566246989.
6: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: The Evening Korak.
1: நம்ம எல்லாருமே கொஞ்சம் பெரியவங்களாயிட்டோம், நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் வயசாயிடுச்சு. அதனால நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தான் யோசிக்க ஆரம்பிக்கணும். வெல்கம் பேக் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ் உடைய பிளாட் சேல் இவன் நடக்குது இந்த அக்டோபர் 4ஆம் தேதி, விச் இஸ் திஸ் சண்டே. நம்மதா ஹோட்டல் கார்னர் அபுதாபியில காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும். இங்க நீங்க ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கிராம் கோல்டு காயின் கிடைக்குது. ஆன்லைன்லையும் கால்ஸ் மூலமாகவும் நீங்க புக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான நம்பர் 0506752828. ஐ ரிப்பீட், 0506752828. எஸ், நீங்க பிளாட் வாங்கின மாதிரி இருக்கும், வீட்டுக்கு தங்க வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தியும் இந்த ஈவெண்ட் பத்தியும் பேசுறதுக்காக வி ஹாவ் த ரீஜனல் மேனேஜர் ஆஃப் ஏஎல்டி, மிஸ் பிரியா. வணக்கம் பிரியா, வெல்கம் பேக். ஸோ ஏஎல்டியில வந்து இப்போ எனக்கான மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இப்ப இந்த நம்பர் கால் பண்றாங்க இல்லையா, இவங்க கால் பண்ண உடனே இவங்க கைக்கு பிளாட் வர வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், இந்த ஜர்னி எப்படி இருக்கும்?
2: எஸ், இப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்த உடனே நாங்க அந்த கால் அட்ரஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி எல்லா டீடைல்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எங்க கிட்ட இந்த திருச்சியில மட்டும் ப்ராஜெக்ட் இல்ல, எங்க கிட்ட திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, புதுக்கோட்டை, சென்னை, கேரளா, எல்லா இடத்துலயுமே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அவங்க ஸ்பெசிபிக்கா என்ன ப்ராஜெக்ட் கேட்கறாங்களோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் எங்களோடது எல்லாமே ஆன்லைன் லிங்க் தான், அந்த லிங்க்கும் அனுப்பிடுவோம். அண்ட் ப்ராஜெக்ட் லொகேஷன் அதுவுமே அனுப்புவோம். அந்த லிங்க்ல வந்து அவங்க எந்த பிளாட் வேணும்ன்றத அவங்களே செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு அந்த பர்டிகுலர் பிளாட் பத்தி சொன்னாங்கன்னா நாங்க உங்களுக்கு கோட் அனுப்புவோம். கோட் அனுப்பி எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது எங்களோட பேமெண்ட் லிங்க் எல்லாம் அனுப்புவோம். அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த பிஃபோர் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க சைட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ஊர்ல இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், யாருக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கனாலும் எங்க கிட்ட வந்து எக்ஸ்க்ளூசிவா சைட் விசிட்னு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி நாங்க அவங்களை பிக்கப் பண்ணி சைட் காமிச்சிட்டு திரும்ப டிராப் பண்ணிடுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இங்க நாங்க போட்டிங்லயும் கால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். வீடியோ கால், ஜூம், போட்டிங், கஸ்டமருக்கு எது விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி நாங்க அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தென் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் அப்பவுமே நாங்கள் டிராஃப்ட் அனுப்புறதுலேருந்து திரும்ப கிளைண்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கூப்பிட்டுட்டு போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பக்கவாக முடிஞ்சு டாக்குமெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு பட்டா வாங்கி கொடுக்குற வரைக்கும் வில் ஃபுல் எல்லாமே நாங்கள் டேக்கப் பண்ணிக்குவோம்.
1: வாவ், ஸோ அப்படிதான் வந்து இந்த ஜேர்னி இருக்க போகுது.
2: எஸ்,
1: நீங்க கால் பண்ண உடனே என்ன மாதிரி வழிமுறைகள்ல எப்படிலாம் உங்களால பிளாட்டை பார்க்க முடியுங்கிறத பத்தி அவங்க சொன்னாங்க. ஸோ இதில் எனக்கு இன்னும் டவுட் இருக்கு, இந்த பிளாட் சைஸ் என்னவா இருக்கும், நான் ரெண்டு பிளாட் சேர்த்து வாங்கினா என்ன, இப்படி நிறைய கேள்வி இருக்கு அப்படின்னா அந்த கேள்வியெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க ஈவெண்ட்டுக்கு போகும்போது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ் உடைய பிளாட் சேல் ஈவெண்ட் அக்டோபர் 4ஆம் தேதி அபுதாபி ரமதா ஹோட்டல் கார்னிஷ்ல நடக்க இருக்கு. அண்ட் எஸ், இஸ் பிளாட்ல நீங்க வந்து பிளாட்ஸ் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கிராம் கோல்டு காயின் கிடைக்க போகுது. இது வந்து நீங்க நேர்ல போய் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்லாம ஆன்லைன் அல்லது கால்ஸ் மூலமாகவும் புக் பண்றவங்களுக்கும் இதே ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க கால் பண்ணி புக் பண்ணணும் அல்லது கால் பண்ணி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0506752828. ஐ ரிப்பீட், 0506752828. ஸோ மறந்துடாதீங்க, இந்த அக்டோபர் 4, விச் இஸ் திஸ் சண்டே, அபுதாபியில இருக்கக்கூடிய ரமடா ஹோட்டல் மறக்காம விசிட் பண்ணுங்க.

0: தமிழ் 89.4
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November. Yeah.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: Hey, look, easy.
2: Sana, சொந்த ஊர்லயே சொந்த பா எடுவர்தாதான் மேரேஜ் சொல்லிட்டா.
3: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
2: ஆ, எப்படி?
3: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல
4: 2.75 cents, 4.90 lakhs. உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
10: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

the evening, Karak. நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 050-67-5

0: 52828 அதாவது 0506752828 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. We have regional manager from ALD, Miss Priya. Priya, எஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் தி எண்ட் வந்துட்டோம். ஆனா மக்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க, அது என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துட்டே இருக்கேன். சோ நீங்க என்ன, நீங்க தான் சொல்லணும், குறைந்தபட்சமாக பிளாட்டுடைய பிரைஸ் வந்து எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது?
1: நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அதோட பிரைஸ் வந்து 490,000 ரூபீஸ்,
0: 490,000 ரூபாய்.
1: அதே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் இதுல. அண்ட் இந்த ஈவெண்ட்ல வந்து சனா கார்டன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் லான்ச் பண்றோம். பட் அது இல்லாம நம்ம கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. திருச்சியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 6 ப்ராஜெக்ட் இருக்கு, தஞ்சாவூர்ல 2 ப்ராஜெக்ட் இருக்கு, புதுக்கோட்டையில 3 ப்ராஜெக்ட் இருக்கு, மதுரையில 2, கேரளால இப்படி எல்லா ப்ராஜெக்ட்மே இருக்கு. அன்னைக்கு நம்ம டைரக்டா நிறைய பேர் வந்து முன்னாடியே கால் பண்ணிருப்போம், எங்களை எப்படி ரீச் பண்றதுன்னு தெரியாம எங்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா அன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு வரலாம். நாங்க மார்னிங் 9:00 இருந்து ஈவினிங் 7:00 வரைக்கும் அங்கதான் இருப்போம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் பத்தி இல்லாம மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பத்தியுமே என்கொயர் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கலாம், லீகல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், லோன் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்திருந்தா கேட்கலாம், தென் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்திருந்தாலும் எல்லாமே நாங்க அன்னைக்கு கிளாரிஃபை பண்ணுவோம்.
0: ஓகே சூப்பர். சோ கண்டிப்பா வரவங்களுக்கு
1: 4 கிராம் கோல்டு காயின் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
0: சூப்பர், தேங்க்யூ பிரியா, ரொம்ப ரொம்ப நன்றி. 1 மணி நேரம் முழுக்க நீங்க வந்து இந்த பிளாட் பத்தி, இந்த ஈவெண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து முக்கியமா சனா கார்டன்ஸ் லான்ச் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க மத்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பிளாட் நீங்க புக் பண்ணிட்டு கையோட 4 கிராம் கையோட இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன்
1: பண்ணுவாங்க.
0: சோ ஃபார் மோர் டீடைல்ஸ் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0506752828, 0506752828 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன் ரிப்பீட், ஈவெண்ட் வந்து இந்த அக்டோபர் 4 தேதி இந்த சண்டே ரமடா ஹோட்டல் அபுதாபியில் இருக்கு இல்லைங்களா, அங்கதான் நடக்க இருக்கு. காலை 9 மணிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும். ஸோ டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் பிரியா.
1: தேங்க்யூ,
0: தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து 5 மணிக்கு பிறகு வந்து பேசலாம். ஸ்டேடியம் 89.4 தமிழ் FM.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasathu dimmittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். புதிய ஊதிய பாதுகாப்பு அமைப்பு தொடர்பான முடிவின்படி ஊதியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டால் நிர்வாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு முன்பாகவே நிறுவனங்களுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும் என அமீரக மனிதவள மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய முடிவு படிப்படியான அணுகுமுறையை பின்பற்றுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நிறுவனங்கள் தங்களது நிலைமையை சரிசெய்து தாமதமான ஊதிய பணம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க வாய்ப்பு வழங்கப்படும். தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதுடன் விதிமீறல்களை ஆரம்ப கட்டத்திலேயே தீர்ப்பதையும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெறுவதையும் உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என மொஹரே தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா மீண்டும் பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களை தொடங்கினால் அதற்கு முன்னர் வழங்கிய பதிலடியை விடவும் விரிவான மற்றும் வலுவான பதிலடி கொடுக்க ஈரான் தயாராகி வருவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே மோதல் தீவிரமடைவதை தவிர்க்க பேச்சுவார்த்தைகள் மூலம் தூதரக முயற்சிகளையும் தெஹ்ரான் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றது. எனினும் இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு என்று ஈரான் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் கருதுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாக்காளர்கள் பதிவுக்கு சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். விடுபட்டோர் முதன்முறை வாக்காளர்களை பதிவு செய்ய சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். எஸ்ஐஆர் நிறைவடைந்த மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்த ஆணையம் அறிவுரை வழங்கும் என்றும் அவர் கூறினார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் செப்டம்பர் 29 கடிதத்தின்படி சிறப்பு முகாம்கள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அவர் கூறினார். மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் வாக்காளர் பதிவு அலுவலர்களை கொண்டு முகாம் நடத்த வேண்டும் என்று அக்கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆணையத்தின் அறிவுரைப்படி வாக்காளர் முகாம் தொடர்பாக காணொலியில் ஆலோசனை நடைபெற்றதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். இந்தியாவில் தனியார் எரிபொருள் விற்பனை நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகளை விதிப்பதை நிறுத்துமாறு அரசு அறிவுறுத்த உள்ளதாக எண்ணெய் துறை செயலாளர் நீரஜ் மிட்டல் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விற்பனையில் எந்த நிறுவனமும் அளவு வரம்பு விதிக்க அனுமதிக்கப்படாது, இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை அவர்களிடம் தெரிவிப்போம் என்று நீரஜ் மிட்டல் கூறினார். இது தொடர்பாக எரிபொருள் விற்பனையாளர்களுக்கு அரசு ஏற்கனவே அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரன்மல் கொடிதுவாக்கு, போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் பிரதி போலீஸ் அதிபர் அசோக தர்மசேன உள்ளிட்ட அதிகாரிகளின் இடமாற்றங்களை உடனடி அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் ஆணைக்குழு ரத்து செய்துள்ளது. குறித்த கோரிக்கை போலீஸ் மா அதிபரினால் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதன்படி போலீஸ் ஆணைக்குழு இன்று கூடியதுடன் அக்கோரிக்கை தொடர்பான முன்மொழிவு இன்றைய தினத்தில் கலந்துரையாடலுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த இடமாற்றங்கள் தொடர்பான முன்மொழிவை நிராகரிப்பதே போலீஸ் ஆணைக்குழுவின் தீர்மானமாக இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மேஷன் கிரீன் பாகிஸ்தானில் நடைபெறும் ஒருநாள் சர்வதேச முத்தரப்பு தொடருக்கான இங்கிலாந்து அணியில் மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளதால் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து அணிக்காக விளையாடும் வாய்ப்பை அவர் பெற்றுள்ளார். 29 வயதான கிரீன் 2018 சிட்னியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணிக்காக ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் மட்டுமே விளையாடியுள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த முத்தரப்பு தொடரில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளும் பங்கேற்கின்றன. இந்த தொடரில் கிரீனுக்கு மீண்டும் சர்வதேச கிரிக்கெட்டில் களமிறங்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்தது. கஸ்யூரா, ஸ்வைஹான் மற்றும் அல்குவாவில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், உம்மல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: நீங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தீங்க? இப்போது குடும்ப குட்டியாக ரொம்ப தூரம் இருந்து ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போகிறவங்க ரெகுலராகவே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும், அல்லது 2.5 hours ஆகும், அல்லது 1.5 hours அப்படி ஆகும். அவங்க வந்து வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் கடைசியாக குழந்தை முகத்தை பார்க்குறதுல குழந்தை தூங்கிருக்கும், அந்த மாதிரி அவ்வளோ லேட்டாக நீங்கள் நான் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி எங்கிட்ட சொல்லணும். 800-8940. பட் லெட் ஸ்டார்ட் தி ஷோ வித் யூஏ அப்டேட்.
2: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஓகே, ஸோ நம்ம எத்திஹாட் ரயில் வந்து தொடங்கிருச்சு, அதனுடைய முதல் அபுதாபி டு துபாய் சேவையும் தொடங்கியிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து எத்திஹாட் ரயில் ஸ்டேஷன் நெட்ஒர்க்கில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வராங்க. அபுதாபி, அல்தை, தென் ஃபுஜேரா ஸ்டேஷன்ஸில் இந்த பார்க்கிங் ஆப்ரேஷன்ஸ் கொண்டு வர இருக்காங்க. அதே மாதிரி அடுத்தபடியாக துபாய் ஸ்டேஷன்ஸ்லேயும் வந்து பார்க்கிங் கொண்டு வர இருக்கிறாங்க. அதன் மூலமாக செக்யூர்ட் கேரண்டீட் பார்க்கிங் ஸ்பேசஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் நீட்டாக நம்ம பார்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய டிரைவிங் ட்ராவல் இன்னும் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு
2: ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC கார்கோ அண்ட் கொரியர், நம்பர் 1 NGCC TNC அப்ளை.
1: ஓகே, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஹலோ, வணக்கம், குட் ஈவினிங். போயிடுச்சுங்க, ஒரு கால் கட் பண்ணிட்டு போயிட்டு சந்தோஷமா கட் பண்ணாரா சோகமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேர்?
3: துபாயில இருந்து கால் பண்ண மேடம். அசோக்.
1: அசோக், சொல்லுங்க அசோக், என்னாச்சு நேத்து?
3: நேத்து கார்கோ முடிச்சிருக்கல. அது க்ராஸ் பண்றது ரெண்டு மத்தியானம் ஆயிடுச்சு.
1: ரெண்டு மத்தியானம் ஆயிடுச்சா?
3: அலைனுக்கு போறதுக்கு வெயிட் பண்ணேன். போய் சேரும்போது 12 மணி ஆச்சு. அலைனு 7 மணில இருந்து 12 மணி ஆச்சு.
1: 7 மணிக்கு நீங்க வந்து இறங்கிருக்கீங்க. 12 o'clock ஆயிடுச்சு. நீங்க நைட் 12 o'clock?
3: நைட் 12 o'clock மலைன் போயிட்டு திருப்பி மார்னிங் ரூட்
1: வந்துருக்கேன். நீங்க போயிட்டு தூங்க எந்திரிச்சு தூங்க கூட இல்ல, கண்ணை மூடிய திறந்து பார்த்த உடனே விடிஞ்சிருக்கும். அச்சோ, பைன் இன்னைக்குலாம் இருக்காதுல்ல.
3: என்ன?
1: தேங்க்யூ அசோக், தேங்க்ஸ் ஃபார் காலிங், பாய். 5 hours of travel, one way to home. 7 மணிக்கு வீட்டில் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் அந்த ஒரு நேரத்தில் போயிடும் அப்படின்னு நினச்ச மனசு, நீ 5 மணி நேரம் கழிச்சு தான் போகணும்னு நினச்சா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அதெல்லாம் பற்றி வருத்தப்படாமல் இன்னைக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்கும் நம்பிக்கையோட. லெட்ஸ் ஹேவ் பேக் டு பேக் ரெண்டு பாட்டு. திஸ் இஸ் மீ நிவேதா அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு தி ஈவினிங் கரெக்ட் ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Back to back.
5: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigil ulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: We'll be back after a short commercial break.
1: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
2: புதுக்கோட்டை மதுரை திருவள்ளூர் திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs இருந்தே வாங்க முடியும். 4th October ரமதா கார்னிஷ் அபுதாபில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு 4 gram கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
6: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: வெல்கம் பேக், குட் ஈவினிங். கரெக்ட், நான் உங்க ஆர்ஜன் வேதா. ஸோ வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க நம்ம கூட பேசிட்டே இருந்தால் நல்லா இருக்கும்னு தனியாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? அதை நான் வந்து ஊரில் போனப்போ நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படி கார்லேயே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு நிலைமை நேற்றுக்கு எத்தனை பேருக்கு இருந்தது, எங்கெல்லாம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற கதையை தான் கேட்க வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 800-9940 கால் பண்ணுங்க. திஸ் இஸ் மீ ஆர்ஜே நிவேதா. ஹலோ, வணக்கம், ஹாய், குட் ஈவினிங்.
1: Thank you.
0: நம்ம போற இந்த வழியிலதான் அந்த பிரச்சனை ஏதோ இருக்கு, அப்படி இந்த சிக்னல் தான் ஓபன் ஆகல அப்படின்னு. அப்புறம் யாரு கேட்டாலும் எல்லாரும் சொன்னது
1: மூன்றரை மணி நேரம்.
0: நானும் வீட்டுக்கு அப்படிதான், ஒரு 7:30 அப்படின்னா நம்ம வந்து 9:30-9:40 ஆயிடுச்சு.
1: அதே தான்.
0: எனிவேஸ், உங்க பேரே நீங்க சொல்ல.
1: என் பேர் அன்வர்.
0: அன்வர், தேங்க்யூ அன்வர், தேங்க்ஸ் ஃபார் காலிங். பை பை. ஸோ ரீசெண்டாக வந்து த பாரடைஸ் அப்படிங்கிற திரைப்படம் வந்து அந்த படத்துக்கான ஹைப் ஒன்று, அவருடைய ஹேர்ஸ்டைல், ஆனியோடைய ஹேர்ஸ்டைல்னாலையும் அந்த படம் வந்து ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதை சுற்றி பின்னாடி ஒரு 4000-5000 பேர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி. சில அந்த படம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்த படம். பட் படம் ரிலீஸ் ஆன பிறகு படத்துக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ரிவ்யூ வந்த பிறகு நானி போட்டிருந்த ட்வீட், அவர் சொன்ன விஷயங்கள், எல்லாருமே எந்த படம் எடுத்தாலும் அதுக்கு அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் போட்டோம், அந்த அளவுக்கு எஃபர்ட் அண்ட் ஒர்க் போட்டோம், நல்லா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் தான் எல்லா படமும் எடுக்கிறோம். அப்படி மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் நாங்கள் கொட்டியிருக்கோம். அதுக்குன்னு நீங்கள் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த படத்துக்கான நீங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை ரிவ்யூ, அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை அபிப்பிராயத்தையும் நான் மதிக்கிறேன். அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் திருத்திக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்க விஷயம் எப்போவுமே அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதை இன்னும் அடுத்த கட்டம் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகுது ஆக்சுவலி. So likewise, we'll talk about a lot of the things. And நீங்க வந்து உங்களுடைய நேத்தைய traffic stories சொல்றதுக்கு கால் பண்ணுங்க 800-8940. இப்போ பாட்டு வருது.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
1: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: போலே. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
1: brought to you by பாஷாபாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கரமா.
2: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களை கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி supported by 89.4 தமிழ் FM. வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
2: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
3: Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Muvela and Lulu Albarsha. TNC apply.
4: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
5: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
4: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
5: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
6: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
7: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
6: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
8: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-யில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
9: லூலு, where the world comes to shop.
10: E-invoicing எல்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
11: இருக்கவே இருக்கு. Zoho Books.
10: இது என்ன புது
11: நிறுவனங்களின்
2: நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
1: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தரசா இணைந்து வழங்கும் நவோமித் 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
12: அக்டோபர் 4 தேதி மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும்
13: 0526246989.

0: We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
3: ஏன் பண்ண முடியாது?
4: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 056 968 1100.
5: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: நேற்று டிராஃபிக் கதை ஆரம்பிச்சா இன்னைக்கு டிராஃபிக் கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குமோன்னு ஒரு பயம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் 5:54 ஆன் த கிளாக் அண்ட் இன்னைக்கான கதையும் அதே மாதிரி கதையை ஆயிடக்கூடாதே. அண்ட் அந்த மாதிரி கதை இருந்தால் நாளைக்கு நம்ம அந்த கதையை பேசுவோம். சப்போஸ் நீங்கள் இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா லைவ்ல ஆர்ஜி நிவேதனா பேசிட்டு இருக்கேன். திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட் ஆன்லி 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ எஸ் நான் சொன்ன மாதிரி நேற்று நான் மட்டுமே ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் நான் வந்து ஒரே சிக்னல் என்ன அது மாதிரி நீங்கள்லாம் எந்த சிக்னல்

0: எவ்வளோ நேரம் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஆச்சு? யூஸ்வலி நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 2 hours ஆகும். நேற்று வந்து 3.5 hours, 3.5 hours ஆச்சு. லெட்ஸ் ஹேவ் டிராஃபிக் அப்டேட்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty, monthly EMI vero 966 dirhams da.
0: So traffic today is also very peak. And நேத்து கூட கம்பேர் பண்ணுவோம், இங்கே கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனாலும் வந்து டிராஃபிக் இருக்குது, குறிப்பாக E11, E311 அண்ட் D62 நாதல்லம ரோடாக இருக்கட்டும், உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சிட்டி, ராஷிதியா ரோட் அண்ட் அப்படியே துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் டுவர்ட் ஷார்ஜா போகிற லேன் கம்ப்ளீட்லி பேக்டாக இருக்குது. அண்ட் முக்கியமாக சத்துவாக்கிட்டே இப்போ கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அண்ட் ஈ சிலிக்கன் ஆயிசஸ் வரைக்குமே டிராஃபிக் வந்து E311 இருக்குது. ஸோ உள்ளே நீங்கள் ஷார்ஜாக்குள்ள ஜெயிட் சோன் வரைக்கும் போயிட்டு அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக டிராஃபிக். அண்ட் ஷார்ஜா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிட்டேயும் டிராஃபிக் இருக்குது. E611 கொஞ்சம் பரவாயில்லை, அவ்வளோதான். நேற்றுமே நான் அதே மாதிரி தான் பார்த்தேன். யூஸ்வலி E661 இன்னும் கம்மியாக தான் இருக்கும், E611 இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து அதுலேயுமே பேக்ட் டிராஃபிக் தென்படுது. ஸோ எஸ் டிரைவ் சேஃப்.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஸோ எஸ் டிராஃபிக் கதைகள் இருக்குது அப்படின்னா ஹோல்ட் பண்ணி டயர்டாக வச்சுக்கோங்க, ஒரு காஃபி குடிச்சு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் காஃபி டே அண்ட் இந்த டேயில் நான் வந்து உங்கள் டிராஃபிக் கதைகளை 6 மணிக்கு சீசம், அதாவது 6 மணிக்கு பிறகு கேட்குறேன். ஸ்டேடியம் வெடி 9.4 தமிழ் எஃப்எம், தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன வேதா.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: எதிஹாத் ரயில் பயணிகளுக்கான வாகன நிறுத்தும் வசதிகளை மேலும் எளிமையாக்கும் வகையில் எதிஹாத் ரயில், கியூ மொபிலிட்டி மற்றும் பாக்கின் நிறுவனங்கள் புதிய மூலோபாய கூட்டாண்மையை அறிவித்துள்ளன. முதற்கட்டமாக அபுதாபி, அல்தாயித் மற்றும் புஜேரா ரயில் நிலையங்களில் உள்ள வாகன நிறுத்துமிடங்களை கியூ மொபிலிட்டி நிர்வகிக்கும். துபாய் ரயில் நிலையத்தில் உள்ள பாக்கின் வசதிகளை பாக்கின் நிறுவனம் நிர்வகிக்க உள்ளது. எதிஹாத் ரயில் நிலையங்களில் தரிப்பிட நிர்வாகத்தை ஒருங்கிணைப்பதன் மூலம் பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான வாகன நிறுத்தும் சேவைகள் கிடைக்கும். மேலும் டிஜிட்டல் முறையில் கட்டணம் செலுத்தும் வசதியும் வழங்கப்படும் என மூன்று நிறுவனங்களும் இன்று அறிவித்துள்ளன.
2: உலகச் செய்திகள்.
3: ஈராக்கில் அரசின் கட்டுப்பாட்டுக்கு வெளியே உள்ள ஆயுதங்களை ஒப்படைக்கும் நடவடிக்கையை முடிக்க அடுத்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதியை புதிய காலக்கெடுவாக பிரதமர் அலி அல் சைதி அறிவித்துள்ளார். அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகளில் ஈராக் பணி முடிவடைந்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசின் கட்டுப்பாட்டுக்கு வெளியே உள்ள ஆயுத பிரச்சினைக்கு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தீவிரமாக தீர்வு காணப்படும் என்றும், தெளிவான செயற்திட்டம் மற்றும் ஒப்புக்கொள்ளப்பட்ட கால அட்டவணையின் அடிப்படையில் அதிகபட்சமாக 2027 ஜூன் 30க்குள் இந்த நடவடிக்கை நிறைவு செய்யப்படும் என்றும் அல் சைதி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு எதிரான 4 கோடி ரூபாய் மோசடி புகாரில் முகாந்திரம் இல்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்று இது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்த தன விமல் தாக்கல் செய்த மனுவில் சட்டப்பேரவை தேர்தலில் கரூர் மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்திருந்த தன்னை தொடர்பு கொண்ட முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தேர்தல் செலவுகளை மேற்கொள்ளும் தகுதியை நிரூபிக்க 5 கோடி ரூபாய் தரும்படி வலியுறுத்தியதாகவும், வேட்பாளர் பட்டியல் அறிவித்ததும் பணத்தை திரும்பி தந்து விடுவதாக உறுதியளித்ததாகவும் அவர் மனுவில் தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் செல்லும் விமான பயணத்தின் போது அபாரமான துணிச்சலை வெளிப்படுத்தி 174 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய குஜராத் வம்சாவளியைச் சேர்ந்த விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு விசிஷ்ட் குஜராத் கரீமா புரஸ்கார் விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இஸ்ரேல் நோக்கிச் சென்ற ஃபிளை துபாய் விமானத்தின் விமானியான ஸ்மித் மச்சாரின் துணிச்சல் இன்று உலகம் முழுவதும் போற்றப்படுகின்றது. தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மூழ்கிய நிலையிலும் 174 பயணிகளின் உயிர்களை காப்பாற்ற அவர் காட்டிய அசாதாரண துணிச்சல் ஊக்கமளிப்பதாகவும் பாராட்டக்கூடியதாகவும் உள்ளது என்று அம்மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெறும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் டிஜிட்டல் யுகத்திற்கேற்ப மாற்றமடைந்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியிலேயே அதன் தலைவர் பிரீத்தி இனோகா ரணசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாடுகளை ஆய்வு செய்ததில் இது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புற்றுநோய்க்கு கடந்த ஆண்டு சிகிச்சை பெற்ற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் நிக் மேடின்சன் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான ஆஸ்திரேலிய அணியில் மீண்டும் இடம்பெற்றுள்ளார். சர்வதேச டெஸ்டில் அறிமுகமாகாத விக்கெட் காப்பாளரும் துடுப்பாட்ட வீரருமான சாம் ஹாப்பரும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதனிடையே நேற்று நடைபெற்ற கடைசி ஒருநாள் போட்டியில் வயிற்று பகுதியில் காயமடைந்த கேமரூன் கிரீன் டர்பனில் நடைபெறவுள்ள தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவது சந்தேகமாகியுள்ளது. மேலும் விரலில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக ஜாஷ் இங்கிலீஸ் முதல் டெஸ்ட் போட்டியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளார். இதனையடுத்து ஆஸ்திரேலிய டெஸ்ட் அணியில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance, since 1982. 89.4
5: Tamil FM.
6: Star of the Month.
7: Star of the Month.
8: Music Director Anirudh Ravichander.

0: இன்னைக்கு பேச போறோம். கால் பண்ணுங்க 800-8940. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம். பொதுவா எத்தனை மணிக்கு ரீச் ஆவீங்க? அந்த மாதிரி 5:30 கிளம்பி
1: பொதுவா லைக் அரௌண்ட் 1.5 to 2 hours லைக் சாலிக் யூஸ் பண்ணும்போது, பட் இது நேட் அன்பியரபிள் ஃபர்ஸ்ட் டைம்
0: 4 மணி நேரம் என்ன?
1: எஸ் கண்டிப்பா. அண்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஃப்எம் க்கு நான் கால் பண்றேன். இது வரைக்கும் நான் பேசினது இல்ல, சோ அதனால தான்
0: சோ அந்த அளவுக்கு
1: நீங்க என்ன பேசணும் தெரியல.
0: நல்லா தான் பேசுறீங்க. தேங்க் யூ அபு. அப்புறம் பாருங்களா, நீங்க என்ன பேச விடாம பேசிடுவீங்க. அடுத்த காலெல்லாம் ஷார் ஷாரா. ஓகே, தேங்க்யூ சோ மச். ஸோ உங்க கதையை கேட்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹாவ் யுஏஇ அப்டேட்.
2: Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: So Dubai வந்து அடுத்து 18,000 affordable seats வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்தில் கொண்டு வர இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஏகப்பட்ட புது அஃபோர்டபுள் ஸ்கூல்ஸ், அதாவது 51 புது ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைல்ட்ஹுட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷனுக்காகவும் நிறைய ஸ்கூல்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாகிட்டுருக்கு. ஸோ நிறைய சீட்ஸ் இருக்கும்போது நிறைய குழந்தைகள் படிக்க முடியும். குறிப்பாக அஃபோர்டபுள் சீட்ஸ் இருக்கும்போதும் இன்னும் நிறைய குழந்தைங்க சந்தோஷமாக நிம்மதியாக படிக்க முடியும், பேரண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனில் வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் புது புது மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறதாக கேஎச்டிஏ சொல்கிறாங்க.
2: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC, TNC apply.
0: So, back to back, ரெண்டு பாட்டு அடுத்தடுத்து கேட்டுட்டே அப்படியே நிகழ்ச்சிங்க. தி ஈவினிங் கரெக் வித் மீ ஆர்ஜே நிவேதா, only on 89.4 தமிழ் FM.
3: Back to back.
2: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds லேவரும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
1: 500 crore.
2: What a wow.
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: We'll be back after a short commercial break.
5: இரே, நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ் சொன்ன?
6: ஆமா, பீமா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ். டைமண்ட், அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர். டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
5: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
6: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
7: ஆஃபர் வேலிட் until 11th October only at பீமா ஜுவல்லர்ஸ், லூலு புவேலா ஷார்ஜா, லூலு அல்பர்ஷா துபாய் அண்ட் மதினத் ஜாயத் ஷாப்பிங் சென்டர் அபு தாபி. விசிட் நவ, திஸ் ஆனுவல் ஆஃபர் வோன்ட் கம் அகைன். TNC அப்ளை.
8: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
9: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர்.
8: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
9: எல்லாமே சொல்லுவேன்.
3: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
0: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: பொன்னியும் போய் பண்ணி காட்டட்டா. வீட்டுக்கு போறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் சேருவேனா அந்த டைமுக்கு போயிருவேனா அப்படிங்கிற ஒரு பதட்டம் உங்களுக்கு இருந்ததா? எனக்கு வந்து ஒரு பதட்டம் இருந்தது. ஒரு பாயிண்ட்க்கு மேல ஓ அவ்வளவு லேட் ஆயிடுச்சு, மனசை பிக்ஸ் பண்ணிருவோம் அப்படின்னு நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். ஹலோ, வணக்கம். நன்றி, சொல்லுங்க. நிறைய பேர் இன்னுமே நான் ஊர்ல இருக்கேன் நினைச்சிட்டு
1: இருக்காங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் வண்டி எடுத்தேன். சர்ப்ரைஸ்
0: சர்ப்ரைஸ்,
1: உங்க வாய்ஸ் கேட்டது அதனால கால் பண்ணேன்.
0: Thank you. சோ நேத்து நீங்க டிராஃபிக்ல மாட்டவே இல்ல?
1: இல்ல, மாட்டிருந்தேன்.
0: மாட்டிருந்தீங்க தானே? எப்ப?
1: ஃப்ரெண்டோட வெஹிக்கிள் ஆக்சுவலி போயிட்டு இருந்தோம். வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல இருந்து மூவேல. ஓ, 3.5 hours.
0: வாவ்,
1: ரொம்ப டஃப்பா இருந்தது.
0: ரொம்ப எல்லாருமே அப்ப ரோட்ல இருந்திருக்கோம், எல்லாரும் ஒரு ஹாய் ஹாய் அப்படி சொல்லிட்டு இருந்திருக்கோம். இல்ல,
1: நான் அவ்வளவு பெருந்தன்மையா நினைக்கல, எல்லாரும் திட்டிட்டு தான் போயிட்டு இருந்தோம்.
0: எல்லாரும் எப்படி திட்டுங்க? எல்லாரும் அதே கண்டிஷன்ல தானே இருக்காங்க.
1: எல்லாரும் என்னைய நாலு பேர் திட்டி இருப்பாங்க கண்டிப்பா, எங்கடா போறீங்க அப்படின்ட்டு.
0: ஆமா, இதுதான் இதான் நடந்திருக்கும். யூஸ்வலி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க?
1: சார்ஜர் டு துபாய் டிராபிக் உங்களுக்கு தெரியல, சோ யூஸ்வலா 1 ஹவர், சாரி 1.5 hours மேக்ஸிமம்.
0: இல்ல, 2 ஹவர்ஸ். 2023 இந்த படம் வந்து யுஏலையும் வெளியாகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சாகா வரம் பெற்ற ஒருவராக தான் இனி வின் பாலி வராது. ஸோ ராம் ஹேஸ் சம்திங் டு டெல்லஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ குட் ஹேவ் த டைம் அதை போய் பாருங்கள். நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது படத்து மேலே, அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் லைக் ஜாலியாக பார்க்கலான்னு எனக்கு ஒரு தோணல். இந்த படம் ரொம்ப நாளாக வராமல் வந்திருக்கு இல்லையா, நம்மளால் முடிச்சு சப்போர்ட் பண்ணுவோம். இல்லை யாராவது பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் போய் பார்க்கலான் ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா படம் வெளியாயிடுச்சு அப்படிங்கிறதாவது உங்களுக்கு தெரியணும்ல. அதுதான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். கனா படத்துல இருந்து இந்த பாட்டு பிளே பண்ணலாமா வேண்டாமான்னு நான் அப்புறமா டிசைட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாட்டு கண்டிப்பாக கேட்பீங்க, அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. திஸ் இஸ் தி ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன் வேதா.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Master, சூடா ஒரு பாட்டு.
3: Incoming.
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in Minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes. Thank you.

0: இருக்கீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிகனாய்சிஸ் இல்லனா டிஐபி போனோனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர் ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.
3: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-இல் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
4: லூலு, where the world comes to shop.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும்போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தராசா இணைந்து வழங்கும் நவோமி 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
6: அக்டோபர் 4 மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566246989.

0: 40 நிமிஷம் கேள்விப்பட்டீங்களா? ஜெமினி வந்து ஃபிளாக்ஷிப் ஜெமினி 4 AI மாடலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தபடியாக சாட் ஜிபிடி அவங்களுடைய புது வேர்ஷனில் வந்து $500 மாதம் செலவு பண்ணி நீங்கள் வந்து அந்த மெம்பர்ஷிப் எடுக்கிற மாதிரி அட்வான்ஸ்ட் AIலாம் கொண்டு வர போகிறாங்களாம். எனக்கு வந்து மன வருத்தம் என்னன்னா, வி ஆல் நோ வாட் இஸ் ஏஎன்ஆல், பட் ஸ்டில் அந்த மன வருத்தம் என்னன்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம், நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், ஓகே. மனக்குமுறல்கள்லாம் ஏஐட சொல்ல வேணாங்க, அதெல்லாம் வேணாம். பிகாஸ் வேணும் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கும், எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு வந்து தேவைப்படுது, எப்படி நம்ம அதை பாதுகாக்க வேண்டியிருக்கு, இதுக்கு நடுவில் நாம் அதை பயன்படுத்தும் போது ஒரு ரிசர்ச்சுக்காக பயன்படுத்துகிறோம், ஒரு ஒர்க்குக்காக பயன்படுத்துகிறோம், நம்ம அதில் கற்றுக்குறோம், நம்ம படிக்கிறோம், எல்லாமே ஓகே. பட் இந்த குட்டி குட்டி மனக்குமுறல்களை நம்ம கேட்குறோம், சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கேட்குறோம், இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தம் நல்லாயிருக்குன்னு தோணுது. பார்த்தோன்னே எனக்கு ஒரு சின்ன ஒரு தோணல், ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அதில் நான் டிராஃபிக்கை மறந்துட்டேன் நீங்கள் நினைப்பீங்களா? நான் மறக்கல. லெட்ஸ் ஹாவ் டிராஃபிக் அப்டேட். டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: நேத்து மாதிரி இல்ல, ஆனாலும் இந்த E11 E311 எப்பவுமே இந்த ஃபுல் ஆன் டிராஃபிக் தான். பழக்கப்பட்டது இந்த ரோடு எடுத்தோன்னா மனசு முடிவு பண்ணிட்டு அப்படி போவோம், ஓகே நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வண்டி ஓட்டிட்டு போவோம் வீட்டுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லலாம் நம்ம போகணும். அண்ட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ சார்ஜாக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் இட்ஸ் லிட்டில் ஓகே. பட் சார்ஜா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், நேஷனல் பெயின்ஸ் கிட்டே இருக்கட்டும், டிராஃபிக் இருக்குது. அதே மாதிரி E11 வந்து சிட்டிசன் தேரா கிட்ட இருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் முக்கியமாக அல்வாதா ஸ்ட்ரீட் அண்ட் அல்நாதா இந்த ஏரியாவில் வந்து அல்முல்லா பிளாசா இங்கெல்லாம் வந்து நல்ல டிராஃபிக் இருக்குது. பீக் டிராஃபிக் இப்போ போயிட்டுருக்கு. E611 வந்துட்டு ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்குது. E311 ஒரு 3 கிராஷ் அண்ட் E11 கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ எஸ், சேஃபாக வண்டி ஓட்டுங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: நம்ம எல்லாருமே கார் வாங்கிட்டோம், அதுதான் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை. அதனால தான் வண்டியில் வந்து டிராஃபிக் அதிகமாக, ரோட்டில் டிராஃபிக் அதிகமாகுது. என்ன சொல்கிறீங்க? ஹலோ வணக்கம். ஹலோ, சவுண்ட் கம்மி பண்ணிடுங்க. எஸ் பண்ணியாச்சா? ஓகே, உங்கள் பெயர்
2: ஃபிலிப்ஸ்
0: கரெக்டா?
2: கரெக்ட்.
0: பாருங்களேன் கரெக்டாக சொல்கிறேன் உங்கள் பெயர்.
2: கரெக்டாக சொல்லிட்டீங்க.
0: எஸ் ஸோ நீங்கள் வந்து ரேடியோ மியூட் பண்ணுங்கள், நான் பேசுறது எனக்கே கேட்குது.
2: நீங்க
0: வண்டி ஓட்டுறீங்களா, வண்டியில ஏறி உட்கார்ந்து போறீங்களா? உட்கார்ந்து போற உங்களுக்கு தெரியல. எத்தனை பேர் சேர்ந்து போறீங்க? அஞ்சு பேர். கதை பேசிட்டே போறனால கவனிக்கல. ஒருத்தரா தனியா போய் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
2: மொட்டு சேர் போனாலும் டிராஃபிக் டிராஃபிக் தான், கூட்டமா போனாலும் டிராஃபிக் டிராஃபிக் தானே.
0: ஆனா நிறைய பேர் இருக்கும்போது பேசிட்டு போறது தெரியாது தானே? உண்மையா இல்ல?
2: அது ஓட்டுறவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும். அது கரெக்ட் தான்,
0: கரெக்ட் தான், தெரியுது தான். என்ன பண்றது, கால் கிடைச்சிச்சு, நான் கால் பண்ணிட்டேன், பேசிட்டா தானே. செக்கச்ச வந்த வானம் படத்துல இருந்து மழை குருவி பாட்டு கேளுங்க. ஓகே.
2: Yeah.
0: Thank you, Philips and friends. Thank you so much for calling and this part of the evening. Karak with me, Arjun Veda.

0: இன்னைக்கு ஜுவல்லரிய புக் பண்ணி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? ஜஸ்ட் 10% அட்வான்ஸ் பே பண்ணி ஜுவல்லரிய புக் பண்ணுங்க. 85,000 worth ஜுவல்லரி புக் பண்ணா 180 டைமண்ட் வவுச்சர், கூடவே டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல 50% ஆஃப், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல அப் டு 40% ஆஃப்.
1: செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் பீமா ஜுவல்லர்ஸ், நவ க்ளோசர் டு யூ வித் 7 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் துபாய், ஷார்ஜா அண்ட் அபுதாபி, இன்க்ளூடிங் நியூலி ஓபன்ட் பீமா ஸ்டோர்ஸ் அட் லூலு முவேலா அண்ட் லூலு அல்பர்ஷா. TNC அப்ளை.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
5: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
6: திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரக் இஸ் brought to you by
5: கார்ப்பரேட் டாக்ஸ் ஆன் டைமுக்கு ஃபைல் பண்ண தி வாட் கன்சல்டன்ட், யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் business growth. The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Golden Diamonds.
7: கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
8: Request a song, call or WhatsApp 050-252-8940.
9: மனசு தொட்டுமிட்டு

0: We'll be back after a short commercial break.
1: அச்சோ, கோல்ட் ரேட் ஏன் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்ட் வாங்கலாம்னு இருக்கேன். வெயிட்லாம் பண்ண வேணாம். பீமா ஜுவல்லர்ஸ்

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: ஃப்ளை துபாய் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார் சவுதி அரேபியாவில் சிகிச்சை பெற்ற பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டுள்ளார். துபாயில் இருந்து டெல்லவீவ் சென்ற ஃப்ளை துபாய் விமானத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தின் போது மச்சார் காயமடைந்தார். விமானம் சவுதி அரேபியாவின் தபூக் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தர இறங்கிய பின்னர் அவருக்கு அங்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான இந்திய தூதர் டாக்டர் தீபக் மிட்டல் இன்று மச்சாரையும் அவரது குடும்பத்தினரை மருத்துவமனையில் சந்தித்தார். இந்திய அரசு தரப்பில் அவருக்கும் குடும்பத்தினருக்கும் முழு ஆதரவு வழங்கப்படும் என்று தூதுவர் உறுதியளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
2: தமிழக செய்திகள்.
4: ஊழலை மூடி மறைக்க முயன்ற விஜய் சர்க்காருக்கு உயர்நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்துள்ளது என்று திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமன ஊழல் தொடர்பான வழக்கில் தாவைக்க அரசை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நன்றாய் வெளுத்துள்ளது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஊழலை ஒழிக்கும் உத்தம ஆட்சி போல வேடம் போட்ட தாவைக்க அரசின் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டுள்ளது நீதிமன்றம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடனேயே அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் பார்ட்டி ஃபண்ட் வசூல் செய்ய தொடங்கிவிட்டது தாவைக்க அரசு என பல புகார்கள் எழுந்தன. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை வசூலித்ததாக தாவைக்காவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஞானசுந்தரி என்பவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் என்றும் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
4: வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவதற்காக பல்வேறு வழிமுறைகள் மூலம் பெரிய அளவிலான முயற்சி நடைபெற்று வருவதாக கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியான SIR-இல் வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவதற்காக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான ஜனதா தளம் நிர்வாகிகள் பல்வேறு பெயர்களில் Form 7 விண்ணப்பங்களை அதிக அளவில் தாக்கல் செய்ததாக டி கே சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சிறுபான்மையினர், தலித் மற்றும் பழங்குடியின வாக்காளர்களை இலக்கு வைத்து இந்த விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கை சுங்கச் சேவையை நவீனமயமாக்கும் முக்கிய கட்டமாக புதிய காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தின் வருமான நிர்வாகம், மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பிரிவு மற்றும் இலங்கை சுங்கம் ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றன. அரசாங்கத்தின் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த புதிய முறைமையின் மூலம் சுங்க அனுமதி செயற்திறனாகவும் வேகமாக வெளிப்படைத்தன்மையுடனும் முன்னெடுக்கப்படும். அதன்படி இன்று முதல் அனைத்து இறக்குமதியாளர்களும் தங்களது சுங்க ஆவணங்களை செல்லுபடியாகும் டிஜிட்டல் கையொப்பத்துடன் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாரம்பரிய காகித வடிவிலான ஆவணங்களை ஏற்றுக்கொள்ளும் பழைய முறைமை இனி முற்றிலும் ரத்து செய்யப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
4: ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் உறவுகள் மற்றும் அரசு நிதியுதவி விவகாரங்கள் குறித்து நோர்வே நாடாளுமன்றம் பிரதமர் ஜோனாஸ் கார் ஸ்டாரோ உள்ளிட்ட 11 தற்போதைய மற்றும் முன்னாள் உயரதிகாரிகள் மீது விசாரணையை தொடங்கியுள்ளது. நாடாளுமன்றத்தின் கட்டுப்பாடு மற்றும் அரசியலமைப்பு விவகார குழு இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த விசாரணையின் பின்னணியில் நோர்வே வெளியுறவு அமைச்சகம் 1997 முதல் 2018 வரை நியூயார்க்கைச் சேர்ந்த இன்டர்நேஷனல் பீஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு 130 மில்லியனுக்கும் அதிகமான நோர்வே குரோனர், அதாவது சுமார் 13.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கிய விவகாரமும் உள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி சாதனை இலக்கை 406 ஓட்டங்களில் துரத்தி வெற்றி பெற்றதை தொடர்ந்து கவுகாத்தி ஆடுகளத்தின் தன்மை குறித்து இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். ஆட்டத்தில் துடுப்பாட்டம் அட்டைக்கும் பந்துக்கும் இடையே இன்னும் கொஞ்சம் அதிகமான போட்டி இருக்க வேண்டியிருந்ததாக கம்பீர் கூறினார். பந்து வீச்சாளர்களுக்கும் மிக குறைவான சாதகத்தையே வழங்கும் வகையிலான ஆடுகளங்கள் நியாயமானவை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற ஆடுகளங்களில் பந்து வீச்சாளர்களால் ஆட்டத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவது கடினமாகி விடுகின்றது என்றும் கௌதம் கம்பீர் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4.
5: Hey Anthony, தெரிக்கு லியோவ எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேப்போம்.
6: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: அடுத்த மணி நேரம், அதாவது 7 மணி கடந்த உடனே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. இந்த கடைசி மணி பெல் அடிக்கும்ல அந்த ஒரு ஃபீல், அது வந்து எனக்கு இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுடைய ஷிஃப்ட் வந்து 8 மணிக்கு முடிய போகுது அப்படின்னா 7 o'clock இருந்து ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். பட் ரேடியோ ஷோங்கிறது அப்படி இல்லை. இது எப்படின்னா இந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பேசுவோம். எப்படி 4 மணிக்கு ஒரு எனர்ஜி இருக்கோ அது மாதிரி ஒரு 7 மணிக்கு ஒரு எனர்ஜி தானாக வந்துடும் எனக்கு. ஸோ லைக் நீங்களும் ஊருக்கு, வீட்டுக்கு, ஏன் ஊருக்கு, எந்த ஊருக்கும் இல்லை, வீட்டுக்கு போகும்போது ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி அப்படியே பக்கா வச்சுக்குவாங்க. வி ஆல் லவ் மீட்டிங் அ ஃபேமிலி அகேன் ஆஃப்டர் த ஒர்க் இல்லையா? ஸோ இப்போது தனியாக இருக்கிறவங்களை விடுங்க, பட் ஃபேமிலியோடு இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஹோல் டே, எஸ்பெஷலி ஃபார் அ உமன், ஹோல் டே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒர்க் அப்புறம் வீட்டுக்கு போகிறப்போ ஷி வாண்ட்ஸ் டு மீட் தி ஃபேமிலி அகேன் வித் த ஃபேமிலி. அது கொஞ்சம் நேரம்னா கூட ஷி என்ஜாய் த டைம் அண்ட் ஷி வேல்யூஸ் இட் அ லாட். அதேங்க இது வந்து விமன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பிகாஸ் ஐ ஆம் அ விமன். ஆனால் எனக்கு ஆண்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொன்னீங்கன்னா தெரியும், அப்படி தானே ஐம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். எனக்கு தெரியும் லைக் காலையிலேருந்து வேலை பார்த்து வீட்டுக்கு போய் தான் குழந்தைங்களோட அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஆர் 1 hour மேபி 10 minutes குழந்தைங்க தூங்கிடும் சம்டைம்ஸ். ஸ்டில் அந்த அப்பாக்கள் வந்து அந்த ஒரு 10 நிமிஷத்துக்காகவே வெரி excited when the evening. ஸோ அதெல்லாமும் நான் கேட்டிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். அதனால் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க, நான் வந்து வெறும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வீட்டுக்கு போகிறது பிடிச்ச விஷயம். எஸ், இட்ஸ் ஆல்வேஸ் லைக்கபிள் திங்.
3: Update. Brought to you by ABC Cargo and Courier, No. 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: இந்த மொட்டை மாடியில் படுத்து தூங்குறது, இந்த நிலாசுரு சாப்பிட்றது மாதிரி நம்ம வந்து மூவி ஆன் தி ஸ்கார்ஸ் ஸ்காய் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் துபாய் ஹோல்டிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மூவிஸ் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ செப்டம்பர் முடிச்சு போச்சு. ஸோ அதனால் அடுத்த அக்டோபரில் எப்போ வருது இந்த விழா, அதாவது இந்த மூவி அண்டர் தி ஸ்காய் அப்படின்னு நான் பார்க்கும்போது மூவி அண்டர் தி ஸ்டார்ஸ் ஷோர்லைன் அப்பார்ட்மெண்ட்ல வந்து அக்டோபர் 3rd அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மூடோனில் வந்து அக்டோபர் 9th இருக்குது, ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ ஃபேமிலியோட அந்த சைடு ஏதாவது ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிட்டு இந்த மூவிஸ், அதாவது வெட்டு வெளியில் வந்து திரைப்படம் பார்க்கறது. சப்போஸ் நீங்கள் யாராவது சென்னை சைடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரார்த்தனா தியேட்டர்னு ஒன்று இருக்கு, இப்போ இழுத்து மூடிட்டாங்க, அதுவே நான் இந்த வாட்டி போனப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஃபேமிலியோட போகிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன்.
3: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, No. 1 NGCC TNC apply.
2: ஸோ எஸ், நீங்கள் வந்து படங்கள் பார்க்குறீங்க அண்ட் நீங்கள் வந்து ஃபேமிலியோட வெளில போகிறீங்க, என்னவாக இருந்தாலும் எல்லாமே ஹாப்பியாக நடக்கட்டும். அண்ட் எஸ், இந்த வழக்கம் போல் சொல்கிற விஷயம் தான், ஆல்வேஸ் டிரைவ் சேஃப், ஹாப்பியாக நிம்மதியாக வண்டி ஓடுங்க.
4: Back to back.
5: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga allathu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: We'll be back after a short commercial break.
1: இரு இரு, நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ் சொன்ன.
2: ஆமா, பீமா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ். டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர். டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
1: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
2: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
3: ஆஃபர் வேலிட் until 11th October only at Bima Jewelers, Lulu Mbuvela Sharjah, Lulu Al Barsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now. This annual offer won't come again. TNC apply.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: நல்ல படங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த படத்தை புக் பண்ணி தியேட்டருக்கு போய் நீங்கள் தூங்கியிருக்கீங்களா? 89.4 தமிழ் எஃப்எம் திஸ் இஸ் தி ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன வேதா. நான் வந்து தூங்கிட்டேங்க, நான் வந்து மனசு வலக்கி வலக்கி இறங்கியிருக்கு. இப்போயுமே பெத்லஹேம் குடும்ப யூனிட் வந்து நான் இங்கேருந்து போகும்போது போய் கொஞ்சம் நாளில் படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் போய் பார்க்கணும் பார்க்கணும் எனக்கு ஆசை, நல்லா போய் பார்க்க முடியல. ஸோ இங்கே இருக்கேன், துபாயில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்ன மாதிரி நம்ம சேர்ந்து போகலாம், தயவு செஞ்சு ஹோல்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சி அவங்களும் வந்து வெயிட் பண்ணி எனக்காக அந்த படம் பார்க்காம அதுக்கப்புறம் ஃபைனலி நான் வந்துட்டு படம் பார்க்கலான்னு புக் பண்ணி தியேட்டருக்கும் போயாச்சு. தியேட்டருக்கு போகிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு வந்து ஐ வாஸ் ஃபைன், டோட்டலி ஃபைன். தியேட்டருக்கு போய் ஒரு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் கண்ணை திறக்க முடியல, எனக்கு கண்ணு முடி இருட்டிக்கிட்டு இருட்டிக்கிட்டு வருது, தூக்க தூக்கமாக சொக்குது. அதனால ட்ரை பண்ணி முழிச்சு முழிச்சு எனக்கு கொஞ்சம் கிளிம்ஸ் கிளிம்ஸாக தான் இப்போ கூட படம் தெரியும் சுத்தமாக. ஐ மீன் ஃப்ரம் த பிகினிங் டு தி என் நான் படம் பார்க்கவே இல்லை. கிளைமேக்ஸில் அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு அழகான ஒரு சாரி கட்டிட்டு மம்தா வருது, எனக்கு ஒரு இதுக்கு ஒரு பாட்டு ஞாபகத்து வருது. அண்ட் அவங்க நடுவில் ஏதோ ஒரு ஃபிலிம் எடுக்கிற ஒரு சீன் இருக்குது, அது லைட்டாக ஞாபகத்துக்கு வருது, அவ்வளோதான் இப்போ வரைக்கும். சரி, இந்த படம் ஏதாவது ஒரு ஓடிடி ரிலீஸ் ஆகும் பார்த்துடலாம் அப்படின்னு நான் வந்து மனசு வந்து தேத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆன ஓடிடி கேட்கணும் நீங்கள் ஜியோ ஹாட் ஸ்டார், அது இங்கே எடுக்காது, என்னால் அதை பார்க்க முடியாது. எனக்கு எவ்வளோ ஒரு மனவேதனையாக இருக்கிறதுன்றது உங்களால் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல அந்த சிச்சுவேஷனில் இப்போ நான் இருக்கிறேன். ஓகே சார், நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது படங்களுக்கு போய் தூங்கிட்டீங்க அப்படின்னா தூங்காதீங்க. அப்படி தூங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த படத்தை என்ன பண்ணுறது, புக் பண்ணதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கி தான் ஆகணும். யாரும் அந்த மாதிரி தூங்க மாட்டாங்க, நான் தான் தூங்குவேன் போல இருக்கு. என்ன மாதிரி தான் யாராச்சும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. என்ன இதுக்கு முன்னாடியெலாம் எங்கள் அம்மாலாம் படத்தில் தூங்கும்போது எனக்கு கோபமாக வரும், இப்போ நான் தூங்குறேனே வாட் ஹேப்பன் டு மீ, என்னவா இருக்கும். சரி ஓகே, ஸோ அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருங்க. அண்ட் துபாய் மக்களே உங்களுக்காக ஒரு சூப்பராக இருக்குது, உங்களுக்கு வந்து மெமரிஸ், யூ லவ் த மெமரிஸ் அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் சம்திங் நியூ. எஸ் லாம்சி பிளாசா வந்து த பிளாசா நியூ ஐடென்டிட்டி ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸைட்டிங் நியூ சாப்டர் வந்து வர இருக்கு. ஸோ த பிளாசா கமிங் சூன், ஸ்டே டியூன். எஸ் துபாய் உங்களுக்காக த பிளாசா வந்து சீக்கிரம் வர இருக்குது. அது என்னவாக இருக்கும், எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஷுட் ஸ்டே டியூன்ட் அண்ட் ஆல்சோ வித் சாங்ஸ் ஐம் கமிங் பேக். ஸ்டே டியூன் 9.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் தி ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன வேதா.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
1: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-யில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: லூலு, where the world comes to shop.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும்போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
0: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்திமணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஸ் தரசா இணைந்து வழங்கும் நவோமித் 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி
5: அக்டோபர் 4 மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும்
6: 0526-9898.
1: We'll be back after a short commercial break.
7: அச்சோ, கோல்ட் ரேட் ஏன் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்டு வாங்கலாம்னு இருக்கேன். வெயிட் எல்லாம் பண்ண வேணாம், பீமா ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ஜுவல்லரிய புக் பண்ணி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
8: எப்படி?
7: ஜஸ்ட் 10% அட்வான்ஸ் பே பண்ணி ஜுவல்லரிய புக் பண்ணுங்க. 85,000 worth ஜுவல்லரி புக் பண்ணா 180 டைமண்ட் வவுச்சர், கூடவே டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல 50% ஆஃப், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல அப் டு 40% ஆஃப்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: இட்ஸ் டைம் டு சே டாரா அப்படி சொல்லிட்டு நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. நேற்று டிராஃபிக்ல மாட்டோம் மாதிரி இன்னைக்கு மாட்டாம இருக்க, வேக வேகமா போய் வண்டி எடுத்து பஸ் பிடிச்சாலும் அது எத்தனை மணிக்கு கொண்டு போய் வீட்டில் சேர்க்குமோ அத்தனை மணிக்கு தான் நம்ம போக முடியும். நான் இப்பெல்லாம் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் இந்த

ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓடுவாங்க. அப்போ அம்மா சொல்லுவாங்க, தம்பி எனக்கு எந்த அவசரமும் இல்லை, நீ பொறுமையாக போப்பா அப்படின்னு. நானுமே ஒரு பாயிண்டில் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அவசர அவசரமாக எங்கேயும் போய் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியிருக்கணும், நம்ம அவ்வளோக்கு நம்ம யோசிச்சு நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியிருக்கணும். டிராஃபிக்கு நமக்கு தெரியும், சிட்டி டிராஃபிக்கில் ஆகிட்டுருக்கு, இன்றைக்கி நேற்று நம்ம இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதில்ல. நேற்று மாதிரி அன்யூஷுவல் டிராஃபிக்ஸ் வந்து நம்ம தடுக்க முடியாது, அது வி கேன் எக்ஸ்பிளைன் டு எவர் இட் இஸ். பட் ஃபாஸ்ட்டாக போகணும், வேகமாக போகணும் நினைக்கிறதே ஒரு தப்புன்னு நான் யோசித்து ஐ கேம் இன் டு அ பாயிண்ட் லைக் ஓகே சேஃபாக போனால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். அண்ட் நீங்களும் அதே தான், வேர் எவர் யூ ஆர் டிரைவிங், வேர் எவர் யூ ஆர் கோயிங், லாஸ்ட் மினிட்ல கிளம்புறத நிறுத்தலாம். ஓகே, என்னால் நிறுத்த முடியாது அப்படின்னா எங்கேயாச்சும் லேட்டாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது லேட்டாக ஆயிடுச்சுங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரேதர் தேன் டிரைவிங் டூ ஃபாஸ்ட். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டெல் யூ. பட் அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் வர ஆரம்பித்ததுனால திஸ் ஆல்சோ ஷுட் பி இன் யோர் மைண்ட். எஸ், தங்கம் வாங்குறது. பட் தங்கம் இப்போ கொஞ்சம் விலை குறையுது, ஆனால் ஃபெஸ்டிவல் சீசன் நெருங்க நெருங்க நெருங்க நெருங்க தங்கம் விலை ஏறத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தங்கம் விலை அதிகரித்தாலும் சரி, நீங்கள் குறையும் போது ஐயோ குறைஞ்சி போச்சு அப்படின்னு மனசு வலிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம், ஜாய் அலுகாஸில் இப்போ வந்து 10% அட்வான்ஸ் பே பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் ஜுவல்லரியை புக் பண்ணிக்கலாம். அண்ட் புக் பண்ணுறதுனால நீங்கள் கோல்ட் ப்ரைஸ் ஹைக்கில் இருந்து உங்களுடைய ப்ரைஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண முடியும். விலை குறைந்தால் குறைந்த விலைக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எஸ், விசிட் நியர்பை ஜாய் அலுகா ஸ்டோர் அண்ட் இது இன்ஸ்டோர் மற்றும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி உங்களுடைய கோல்ட் ஜுவல்லரியை பிளாக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஆஃபர் இஸ் வேலிட் அன்டில் நவம்பர் 8. ஓகே, திஸ் இஸ் மீ நிவேதா சனிங் ஆஃப். டேக் கேர், தாரா, மறக்காமல் வண்டி பத்திரமா ஓட்டுங்க. அண்ட் குட் நைட், நாளைக்கு சந்திக்கலாம். Thank you.

For details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas le verum 10% advance seluthi lowest gold rate le unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு விழாவில் ஸ்குவாஷ் பிரிவில் வெண்கலம் வென்ற தமிழக வீராங்கனைகள் ஜோஷ்னா சின்னப்பா, ஷமீனா ரியாஸுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்களுக்கு அரசு சார்பில் தலா 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அவர்களது திறமை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ஆகியவற்றால் பெற்றுள்ள இவ்வெற்றி தமிழகத்தின் விளையாட்டு திறனுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். அவர்களது வெற்றி சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு சிறந்த உத்வேகத்தை அளிக்கும். எதிர்காலத்திலும் அவர்கள் பல வெற்றிகளை பெற்று தமிழக மற்றும் இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் மேலும் உயர்த்திட எனது வாழ்த்துகள் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 5 தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் திகதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், பெருந்துறை, கரூர், விராலிமலை ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நெல்லையைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிரான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி இடைத்தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை திகதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டனர். தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அம்பாசமுத்திரம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இசக்கி சுப்பையா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வி பி துரையை விட 10,245 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பின்னர் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தார். இதனிடையே இசக்கி சுப்பையாவின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி வாக்காளர் காந்திமதிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் பதிலளிக்கும்படி இசக்கி சுப்பையாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தனக்கு எதிரான இந்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி இசக்கி சுப்பையா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி பி பாலாஜி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்கூட்டிய திட்டமிடல் துளியுமின்றி தமிழகத்தை தொழில் முடக்கத்துக்கும் அறிவிக்கப்படாத மின்வெட்டுக்கும் தள்ளிவிட்டதை திரு விஜய் அவர்களது அரசின் நிர்வாக தோல்விக்கு அப்பட்டமான சான்று என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். தொழில் நிறுவனங்களுக்கு மின்சாரம் வழங்காமல் ஜெனரேட்டர்களை இயக்கச் சொல்வதா என்று தாவேகா அரசுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இரவு நேரங்களில் மின்சாரத்தை பயன்படுத்தாமல் சொந்தமாக ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு உயர் அழுத்த தொழில் நிறுவனங்களை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்துவது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று அவர் கூறியுள்ளார். புதிய ஆட்சி சிறந்த நிர்வாகம் என வாய்ஜாலம் காட்டிய தாவேகா அரசால் மின் பற்றாக்குறையை கூட சமாளிக்க முடியவில்லை என்று அவர் விமர்சித்துள்ளார். இஸ்ரேல் செல்லும் விமான பயணத்தின் போது அபாரமான துணிச்சலை வெளிப்படுத்தி 174 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய குஜராத் வம்சாவளியைச் சேர்ந்த விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு விசிஷ்ட் குஜராத் கரீமா புரஸ்கார் விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் நோக்கிச் சென்ற ஃபிளை துபாய் விமானத்தின் விமானியான ஸ்மித் மச்சாரின் துணிச்சல் இன்று உலகம் முழுவதும் போற்றப்படுகின்றது. தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மூழ்கிய நிலையிலும் 174 பயணிகளின் உயிர்களை காப்பாற்ற அவர் காட்டிய அசாதாரண துணிச்சல் ஊக்கமளிப்பதாகவும் பாராட்டக்கூடியதாகவும் உள்ளது என்று முதல்வர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். இதேவேளை கேப்டன் ஸ்மித் மச்சார் வெளிப்படுத்திய பொறுமை, விவேகம், துணிச்சல் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானி ஸ்மித் மச்சார் தங்களை காப்பாற்றியதாக இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருப்பது ஒவ்வொரு இந்தியரையும் பெருமை கொள்ள வைத்திருக்கின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். புதிய வாக்காளர்களை இணைப்பதற்கான படிவம் 6 மேற்கொள்ளப்பட்ட மாற்றம் சட்டவிரோதமானது என்று ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த மாற்றத்தை செய்ய TCS நிறுவனத்துக்கு தேர்தல் ஆணையத்தில் யார் உத்தரவிட்டார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இணைய வழி படிவம் 6 சட்டவிரோதமாக மாற்றப்பட்டுள்ளது. இதை தேர்தல் ஆணையர்களை பதிவு செய்துள்ளனர். இந்த மாற்றத்தை செய்ய டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்துக்கு தேர்தல் ஆணையத்தில் யார் உத்தரவிட்டது என்று அவர் வினவியுள்ளார். TCS நிறுவனத்தில் யார் அதற்கு ஒப்புதல் அளித்தது, அத்துடன் அதை செய்ய அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்றும் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்ததே இலங்கையில் அண்மையில் உயர்த்தப்பட்ட எரிபொருள் விலைக்கு முக்கிய காரணம் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சில எரிபொருள் வகைகளுக்கான கூடுதல் செலவில் ஒரு பகுதியை CPC தொடர்ந்தும் ஏற்றுக்கொண்டு வருவதாக அதன் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதத்தை அடிப்படை மாதமாக கொண்டு ஒப்பிடும் பொழுது சர்வதேச சந்தையில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகள் கணிசமாக உயர்ந்ததாக அவர் கூறினார். இலங்கை இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயின் விலையும் ஒரு பீப்பாய்க்கு சுமார் 69 அமெரிக்க டாலரில் இருந்து 115 டாலர் வரை அதிகரித்ததாக அவர் தெரிவித்தார். சர்வதேச விலை உயர்வின் முழுச்சுமையும் நுகர்வோர் மீது சுமத்தப்படவில்லை என்று ராஜகருணா கூறியுள்ளார். தற்போதைய சர்வதேச விலையை அடிப்படையாக கொண்டால் 1 லிட்டர் டீசலின் விலை சுமார் 528 இலங்கை ரூபாயாக இருக்கும் நிலையில் உள்நாட்டில் அது 392 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதனால் ஏற்படும் 1 லிட்டருக்கு 136 ரூபாய் வித்தியாசத்தில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட எரிபொருள் நிவாரண திட்டத்தின் கீழ் அரசு 70 ரூபாயை ஏற்றுக்கொள்ளும். மீதமுள்ள 66 ரூபாயை CPC ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: அமீரக செய்திகள்.
3: ஃபிளை துபாய் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார் சவுதி அரேபியாவில் சிகிச்சை பெற்ற பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டுள்ளார். துபாயில் இருந்து டெல்லவீவ் சென்ற ஃபிளை துபாய் விமானத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தின் போது மச்சார் காயமடைந்தார். விமானம் சவுதி அரேபியாவின் தபூக் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தர இறங்கிய பின்னர் அவருக்கு அங்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான இந்திய தூதர் டாக்டர் தீபக் மிட்டல் இன்று மச்சாரையும் அவரது குடும்பத்தினரையும் மருத்துவமனையில் சந்தித்தார். இந்திய அரசு தரப்பில் அவருக்கும் குடும்பத்தினருக்கும் முழு ஆதரவு வழங்கப்படும் என்று தூதுவர் உறுதியளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துபாயில் இருந்து டெல் அவீவ் சென்ற ஃபிளை துபாய் F7-1073 விமானத்தில் நேற்று இடம்பெற்ற சம்பவம் பயங்கரவாத நடவடிக்கையுடன் தொடர்புடையதா அல்லது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா என்பது குறித்து அமீரக அதிகாரிகள் விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். விமானம் சவுதி அரேபியாவின் தபூக் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு பொது வழக்கு தொடுநர் குழுவை அமைக்க அட்டர்னி ஜெனரல் டாக்டர் ஹமத் சைஃப் அல் ஷம்ஷி உத்தரவிட்டுள்ளார். சம்பவத்தின் பின்னணி, காரணங்கள், நோக்கம் மற்றும் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் குறித்து குழு ஆய்வு செய்து வருகின்றது. மேலும் இதற்கு ஏதேனும் பயங்கரவாத நோக்கம் இருந்ததா அல்லது முன்கூட்டியே திட்டமிடல் அல்லது வழிநடத்தல் இடம்பெற்றதா என்பதும் விசாரணையின் ஒரு பகுதியாக உள்ளது. இதனிடையே இச்சம்பவத்தை தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானத்தின் காக்பீட்டில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து விமானத்தில் பயணித்த ஃபிளை துபாய் ஊழியர்கள் தலையிட்டு விமானத்தை பாதுகாப்பாக கட்டுப்படுத்தியதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. விசாரணை முடியும் வரை ஊகங்கள் மற்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் ஈரான் ஒருபோதும் தயக்கம் காட்டாது என்று அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்துள்ளார். வளைகுடாவில் முறிந்த போர் நிறுத்தத்தை மீண்டும் கொண்டுவர ஈரான் முன்வைத்துள்ள புதிய திட்டத்துக்கு அமெரிக்காவின் பதிலை தெஹ்ரான் எதிர்பார்த்து வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். நாங்கள் ஒருபோதும் பேச்சுவார்த்தையில் இருந்து விலகவில்லை, இனியும் விலக மாட்டோம் என்றும் அவர் கூறினார். அதே நேரத்தில் ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்த போதிலும் அமெரிக்கா 3 முறை எங்கள் நாட்டை தாக்கியுள்ளது என்று அரசு சார்பு தஸ்னிம் செய்தி நிறுவனத்திடம் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மீண்டும் பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களை தொடங்கினால் அதற்கு முன்னர் வழங்கிய பதிலடியை விட விரிவான மற்றும் வலுவான பதிலடி கொடுக்க ஈரான் தயாராகி வருவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரிட்டனில் விமானப்படை தளம் ஒன்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பிரிட்டனுக்கு இஸ்ரேல் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனியர்களை நடத்தும் விதம் தொடர்பாக தனது அரசுக்கு இங்கிலாந்து தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் நெத்தன்யாகு விமர்சித்துள்ளார். இதனிடையே ஃபோர்டு விமானப்படை தளத்தை சுற்றி சந்தேகத்துக்குரிய நடவடிக்கையில் ஈரான் ஈடுபட்டதற்கான வலுவான அறிகுறிகள் இருப்பதாக பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்னாம் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் ஈரானுக்கு தொடர்பு இருக்கலாம் என பிரிட்டன் அரசு நம்புவதாக பிரதமர் ஆண்டி பர்னாம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டன் பிரதமர் தவறான திசையில் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி பிரிட்டன் பிரதமரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தன. இன்று நடைபெற்ற 1வது அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷை எதிர்கொண்ட பாகிஸ்தான் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் பங்களாதேஷ் 13 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 111 ஓட்டங்களை பெற்றது. பாகிஸ்தான் 11.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை அடைந்தது. இதேவேளை 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணி 124 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 169 ஓட்டங்களை பெற்றது. பதிலடித்தாடிய இலங்கை அணி 9.5 ஓவர்களில் 45 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. இதனிடையே 3வது இடத்துக்கான பிளே ஆஃப் சுற்றில் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. இந்த போட்டியுடன் இறுதிப் போட்டி எதிர்வரும் சனிக்கிழமை 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now nano US la kuda. Adha FM da nadi kepu.
2: Star of the month.
5: Music director Anirudh Ravichandar.

என்னப்பா 8 மணிக்கு மேல ஆம்பளை குரல் கேக்குதுன்னு பாக்குறீங்களா? நான் தான் சொன்னேன்ல, நான் தான் இருக்கேன்ல. குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ ஜாயினிங் யூ ஃப்ரம் சிங்கப்பூர். ஆமாம், இங்கேருந்து எங்கே போனாலும் நான் உங்ககிட்ட நேத்திக்கா முந்தைய நேத்திக்கு வந்து என்னோட ஷோவில் ஈவினிங் கரெக்டில் சொன்ன மாதிரி தமிழ் ஃபம் சாக்ஸ்க்கு வந்து எங்கே போனாலும் பேக்கெட்லேயும் ரேடியோ தூக்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம், சரியா? ஆமாம், இந்த சர்தார் படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, ஆக்சுவலி குட்டி டிவைஸு, அங்கே உட்காந்து பேசலாம், அதுக்கப்புறம் பேசி போடலாம், இந்த மாதிரிலாம் சிலது பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் இப்போ உங்களோட ஜாயின் ஆயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ஸோ இப்போ வந்து இந்த நாட்டுக்கு வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே, ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் ஏ நான் அங்கேருந்து பண்ணுறேன்டா, இந்த சிஸ்டம் எப்படி தான் வேலை செய்துன்னு ஒரு விட்டு செக் பண்ணிடுறேன்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான். அதனால் ஐ திங்க் இட் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி, கரெக்டாக 8 மணிக்கு மேலே ஸ்க்ரீன் ஆகிட்டுருக்கு, ஐ மீன் ப்ராட்காஸ்ட் ஆகிட்டுருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எனிவேஸ், இன்னொரு 3 மணி நேரத்துக்கு நான் தான் அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில படங்களில் ஆம்பளைங்க அடகுறதுல தப்பு இல்லையே, ஆமாம் தப்பு இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளிப்படையாக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக இப்போ அந்த அழுகிறதுன்றது எப்படின்னா, அழுகிறது என்றைக்குமே வந்து ஒரு சேடான ஒரு இமோஷன் மாதிரியும், என்ன அழுதுனே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி இந்த அழுகிறவங்களை வந்து திட்டுறவங்களையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏ ஆம்பளைங்களாம் அழகக்கூடாது தெரியுமா, ஆம்பளைங்கன்னா அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்கிறவங்களையும் நம்ம கேட்டிருக்கோம். அட் த சேம் டைம் வந்து மென் ஷுட் க்ரை, மென் ஆல்சோ கேன் க்ரை, மென் வில் ஆல்சோ க்ரை, இதுவும் வந்து நம்ம நிறைய இடங்களில் கேட்குறோம். ஆனால் இன்றைக்கி இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணிவிட்டு சில பேருக்கு எப்படின்னா ஒரு பாயிண்டில் எவ்வளோ கவலையாக இருந்தாலும் ஏன் ஒரு ஆட முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிடுவாங்க. இதே பிரச்சனை எனக்கும் இருந்தது இருக்குது, இதை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? இந்த ஷோ முடியும் போது தம்பி நீ கண்ணில் 10 சொட்டு தண்ணி விடுறடா இன்றைக்கி, அதுதான் என்னோடய எய்ம். ஓகே, அதுக்கு முன்னாடி பாட்டு வருது. ஐ வில் பி பேக், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு அன்புடன் நான். யா

0: te se bude to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ் ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போகுது, அதுவும் யுஏஇல.
5: 500 crore.
6: What a wow.
4: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ணுங்க.
7: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
8: We'll be back after a short commercial break.
9: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வாய்ஸஸ் டிஏபிஐ தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
10: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ், அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
10: லெனின் பாண்டியன் ஜிசிசி ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: வெல்கம் பேக். சின்ன வயசில் வந்து ஸ்கூலில் யாராவது டீச்சர்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அழுகிறதுக்கே தோணாது. என்னென்னா ஒரு மாதிரி அந்த அழுகையை அடக்கிக்கிட்டு அதுவும் பொண்ணுங்களாம் உட்காந்துருப்பாங்களா, பொண்ணுங்க முன்னாடி எப்படா அழுகுறது, ஒரு மாதிரி அந்த அழுகிறது வந்து ஒரு அவமானமாகவே ஒரு இன்சல்ட்டாகவே, அழுதுட்டா கண்ணிலிருந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப வீக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே நிறைய பேருக்கு வந்து சைல்ட்ஹுட் போயிருக்கும், இன்க்ளூடிங் மீ. அப்புறம் லேட்டரான வந்து அழுகுறது அப்படின்னா வந்து அழுகி அடக்கிட்டு சைலண்ட்டாக போய் அழுகுறது. ஒரு சில பேருக்கு வந்து அழுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏதாச்சும் நடந்திருக்கணும், பெருசாக அசம்பாவிதம் தான் நடந்திருக்கணும், அந்த நேரத்தில் தான் வந்து அந்த அழுக வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது கரெக்டாக. ஸோ அழுகிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி நேரம் பசங்க அழுகிறத வந்து ஒரு வீக்காகவே ஒரு இன்சல்ட்டாகவே வந்து பார்க்குற ஒரு இடத்துலேருந்து லைட்டாக நம்ம விலகி நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் ஓகே, மென் ஷுட் க்ரை, மென் கேன் க்ரை. அழுகிறது வந்து எல்லாத்துக்கும் காமன் தான். மனுஷனாக இருந்தால் அழுக வரும், குழந்தைக்கு வர்ற மாதிரி ஆம்பளைக்கும் வரும். ஏன்னா ஆம்பளை அழுதா அவன் வீக்கா, பொண்ணுங்க என்னடா பொண்ணு மாதிரி அழுகுற அப்படின்னு எனக்கு இதே கேட்குறதுக்கு கட்டுப்பாக இருக்கும். அப்போ என்னடா இது எப்படா நீங்கள் ஒரு இன்சல்ட்டாக சொல்கிறீங்க, ஆம்பளை அழக்கூடாதா, அது எப்படா அழுதா வந்து அது வந்து பொண்ணு மாதிரின்னு சொல்லி அதை ஒரு அவமானப்படுத்துகிற ஒரு காரியமாக நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ அழுகுறதுன்னா தப்பா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்கும். ஸோ ஆக்சுவலி ஆஸ் அ மேன் க்ரைங் இஸ் ஓகே. ஓகே, இப்போ உங்களுக்குள்ள இப்போ நீ கேட்டுட்ருக்குற நிறைய ஆண்கள் நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ இப்போ நானும் வந்து இப்போ நம்மலாம் ஒரே ஜாதி கரெக்டாக, நானும் நீங்கள் ஆண் ஜாதி. நான் உங்களுக்கு நமக்குள்ளே வந்து எப்படின்னா இந்த சோஷியல் செட்டிங்கை ஒரு மாதிரி இறுக்கமாக்கி விட்டுருது. ஓகேவா, இப்போ இது எப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ இதில் வந்து பல வகைப்படும். அதாவது அழுவுறது அடக்கி அடக்கி அடக்கி நாலு பேர் முன்னாடி அழுதா ஏதாவது கேட்பாங்க, நம்ம அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி ரீசனால் சில பேர் அழுகி அடக்கிப்பாங்க, சில பேர் வந்து அந்த இமோஷனை கண்ட்ரோல் பண்ண கற்றுப்பாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ பட் ஐ வுட் சே அஸ் அ மேன் க்ரைங் இஸ் ஓகே, மோர் தென் ஓகே. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு ஏர்ன் த ரைட் டு க்ரை, ஓகே, பை பீயிங் ப்ரோக்கன் எனஃப். நான் வந்து இதை பற்றி சொல்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆள் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணிடுவோம், இங்கேனா வந்து ஐயோ எனக்கு இது வெளியில் போயாகணும், அழுதாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே வராது, அதாவது ரொம்ப கழுத்துக்கிட்ட வரைக்கும் வரும், தொண்டையெல்லாம் அடைக்குது அப்படின்வாங்கல்ல, ஹெவியாக இருக்கும் ஆனால் அழ முடியாது. அதை ஃபீல் பண்ணிடுவீங்களா? ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. ஐ வில் கம் பேக் அண்ட் டெல் யூ. ஓகே, நம்பராவோ அண்ட் இது அன்புடன் நான்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

பாட்டு.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களை கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
2: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி சப்போர்டட் பை 89.4 தமிழ் எஃப்எம். வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
1: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னிமேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
2: இப்பவே முன்பதிவு செய்யுங்க. 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
0: We'll be back. Commercial break.
3: இரே, நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ் சொன்ன?
4: ஆமா, பீபா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ். டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர். டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
3: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
4: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
5: ஆஃபர் வாலிட் until 11th October only at பீமா ஜுவல்லர்ஸ், லூலு புவேலா ஷார்ஜா, லூலு அல்பர்ஷா துபாய் and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now. This annual offer won't come again. TNC apply.
6: E-invoicing la compulsory panirkanume. Nee thayara?
7: Irukave irukku. Zoho Books.
6: Idenna pudhu software
7: a? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattu irukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
6: So all under one roof, correct a?
7: Adhe da ella service ku Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும். ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-யில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
8: லூலு, where the world comes to shop.
2: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்திமன கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஷ் தரசா இணைந்து வழங்கும் நவோமி 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
9: அக்டோபர் 4 தேதி மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும் 0566246989.
10: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
11: ஆனா எனக்கு கிடைச்சது
12: எனவே 4 ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
13: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
14: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
15: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 டு 8 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
16: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi, lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார்

0: ஆமாங்க, இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: ஏன் பண்ண முடியாது?
2: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
4: கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு இமோஷனை வெளியில் கொட்டிடணும், அழுது தீத்துறணும் அப்படின்னு நினப்போம். ஆனால் செஸ்டெல்லாம் அப்படியே ஹெவியாக ஃபீல் ஆகி தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிட்டு கண் லைட்டாக ஈரமாகும், ஆனால் அழுக வராது. வெல்கம் பேக் அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. 89.4 தம்பி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக ஜென்ரலாக நீ பேச ஆரம்பித்த டாபிக் வந்து அழுகை. ஒரு மனுஷன் அழுதானாலே உடனே அவன் ரொம்ப வீக்கு. ஒருத்தனுக்கு அழுக வருது அப்படின்னா அவ்வளோதான், என்னடா பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு அதை ஒரு கிண்டலாக, பொண்ணு மாதிரி நீ அழுகிற அப்படிங்கிறது வந்து ஒரு அவமானப்படுத்துகிற ஒரு சொல்லாக நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விச் இஸ் நாட் அப்படி நினச்சி நீ இன்னொருத்தரை சொல்கிற ஒருத்த அழுகிறத வந்து அழணும் அப்படின்னு விரும்புகிறவர், அவர் அழுதுட்டுருக்கிறவர் வந்து பொண்ணு மாதிரி அழுறியேன்னு சொல்லி அவர் இமோஷனை வந்து சப்ரஸ் பண்ண பார்க்குறேன்னா நீ தான் வந்து திருந்தணும். ஓகே, பட் இன்றைக்கி அழுகையிலே வந்து பலவிதமான இமோஷன்ஸ் அடங்கியிருக்கு. சில பேர் அழவே முடியாது ஆனால் அழணும் அப்படின்னு தோணும். இப்போது நான் ரீசெண்டாக வந்து ஒரு மே மாதம் செகண்ட் லவ் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணேன். பிக் பாஸ் மாதிரியே தான், ஒரு மாதத்துக்கு போச்சு. அது வந்து ஒரு இமோஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் இது சம்மந்தப்பட்ட ஒரு ஷோ. அங்கே எப்படின்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்லாம் கொடுப்பாங்களே, அப்போ அழுகிறது பற்றின ஒரு பேச்சு ஒன்று வருது. நான் அப்போ ரியலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன், என் வாழ்க்கையில் வந்து அழுகிறதுக்கான ஐ எம் வெரி லக்கி பிகாஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி ஐயோ அப்படின்னு சொல்லி அழுகிறதுக்கான ஒரு இடமே எனக்கு கடவுள் இது வரைக்கும் கொடுக்கல. பட் அட் த சேம் டைம் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்து அதை அழுது தீர்த்துட்டா நல்லாயிருக்குமேன்ற ஃபீலிங் இருக்குது. அது எப்போயாவது தொண்டை அடைக்கும், கண் லைட்டாக கலங்கும், ஒரு துளி கூட கண்ணீர். ஏதாவது பாட்டு கேட்கும் போதோ இல்லை ஒரு மியூசிக் கேட்கும் போதோ அந்த இமோஷன்ஸ் அப்படியே கஷ் டவுன் ஆகி தொண்டைக்கிட்ட வந்துடும், நிற்கும், அது அப்படியே மறைஞ்சிரும். அடுத்து சில பேர் எப்படின்னா அங்கேருந்து அப்படியே அது ஃப்ளோ பண்ணி அது வெளியில் அந்த இமோஷன்ஸ் வெளியில் விட்டு அழுகே வெளியில் தீர்த்துருவாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னால் வந்து இந்த அழுகவே முடியல. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 years ஆச்சு எனக்கு அழுகிறது வரவே. ஐ எம் நாட் ஏபிள் டு க்ரை அப்படிங்கிறத நான் அங்கே இருக்கிற சைக்காலஜிஸ்ட்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். நிறைய ரீசன்ஸ் எல்லாம் பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல அது என்ன ரீசன் என்ன ஏது அப்படின்ட்டு. இப்போது இது வந்து இதுக்கு சோஷியல் செட்டிங்கும் ஒரு காரணம் தான். இப்போ நான் என்னையுமே சின்ன வயசில் நிறைய பேர் சொல்லிடுவேன், அழுகிறதெல்லாம் ஏ என்னடா நீ எல்லாத்துக்கும் அழுதுன்னு இருக்க அப்படிங்கிற. நான் அழலாம் மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபீல் பண்ணி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் சோகமாக. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்களா, நான் என்ன எக்ஸாம்பிளாக வச்சு எல்லாருக்கும் ரிலேட்டபிளாக இருக்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படின்னா ஒரு இமோஷன்ஸ் ரொம்ப வருஷம் ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணும்போது இந்த நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அக்கஷ்டமாகி அப்படியே அதுக்கு பழகிருது. தொண்டை அடைக்கும் அவனுக்கு அவ்வளோதான், அங்கேயே நின்றுடும் எல்லா இமோஷன்ஸும். அதான் அதோடைய பீக்கே, எமோஷனோடைய பீக்கே அவனுக்கு இவ்வளோ தான். தொண்டை அடைச்சிக்கிட்டு லைட்டாக வந்து கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வர்றது மட்டும்தான் அவனோட பீக் போல அப்படின்ற மாதிரி நம்ம நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப அக்கஷ்டமாயிடும் அதுக்கு பழகிடுவான். ஸோ சம்வேர் அலாங் தி வே நம்ம வந்து கொஞ்சம் கம்போஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு ஒரு மாதிரி போயிட்டுருப்போம். ஆனால் அழுவாமல் இருக்கிறத ஆர் அழுவுறத கண்ட்ரோல் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் பற்றியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருவான். விச் இஸ் ஓகே பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நாட் ஓகே. இதை பற்றி பேசுவோம். ஓகே, நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அன்புடன் நான் கேட்டுட்ருக்கீங்க.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 05

வெல்கம் பேக் டு செகண்ட் அவர் ஆஃப் அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. சி, அழுவுறது க்ரைங் டசன்ட் மேக் அ மேன் வீக். ஓகே, இப்போ மேன் மட்டும் கிடையாது, இன் ஜென்ரல் ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷன் அப்படின்னா ஆண் பெண் எல்லாத்தையும் கலந்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பேச ஆரம்பித்த டாப்பிக்கே வந்து அழுகுறத பற்றி தான். ஜென்ரலாக வந்து ஒரு மனுஷன் அழுதுட்டு ஜென்ரலாக வந்து ஆண்களுக்கு, ஏ ஆம்பளை அழக்கூடாது, என்னடா நீ பொம்பளை மாதிரி அழுதுகிட்ருக்க, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அழுகையை பேஸ் பண்ணி அதை ஒட்டியிருக்கிற மித்தாக இருக்கட்டும், இல்லை அதை ஒட்டியிருக்கிற மற்றவங்களுடைய ஒப்பீனியனாக இருக்கட்டும், அது என்றைக்குமே எனக்கு கொஞ்சம் நாட் ஓகேவாக பட்டிருக்கு. ஏன் ஒருத்தன் அழுதான் என்ன, அவன் உடனே வந்து அவன் வந்து வலிமை இல்லாதவனா, ஒருத்தன் அழுதா வந்து அவன் வீக்கா, அதுவும் வந்து என்ன பொம்பளை மாதிரி அழுகுற அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப மோசம். அழுகை இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. நாய் பூனைக்கும் கூட அழுக வரும். சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருவோம். அழுகை இஸ் மஸ்ட் ஒரு சில நேரங்களில். ஓகே, இது எப்படின்னா, இந்த வந்து இப்போ யாராவது எதாவது கேட்பாங்க, அழுதா வந்து நம்ம வீக்கு அப்படின்னு நாலு பேர் சொல்கிறது கேட்டு கேட்டு நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சு அது ஏதோ ஒரு பாயிண்டில் உள்ளுக்குள்ளே போய் அப்படியே சில பேர் அழ முடியாத ஒரு ஸ்டேஜுக்கெலாம் போயிடுவாங்க. சரி, ஜென்ரலாக வந்து யார் வேணால் அடி தம்பி, யார் வேணால் அழலாம். ஓகே, ஜென்ரலாக மேன் கேன் கரை பிகாஸ் யாரா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள இழந்திருப்போம், இல்லைனா வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவோம், என்னென்னா அது நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குதுன்னு அந்த விரக்தியின் உச்சத்தில் போய் ஒரு சில பேருக்கு வந்து கண்ணீர் வரும், யாராவது ரொம்ப மிஸ் பண்ணும்போது வரும். இது அதிகமாக நடக்கும் கரெக்டாக. இப்போ எப்படின்னா, ஊரை விட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா கூடவே இருக்கிற வரைக்கும் தெரியாது ஒரு விஷயம், ஒரு பொருள் இல்லை ஒரு ஆள் வந்து பக்கத்தில் இருக்கிறம்போது தெரியாது, தூரமாக வரும்போது தான் தெரியும். ஏன்னா நம்ம மனசு வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஆட்கள் கூட இருக்கணும் அப்படின்னு ஏங்கும். அவங்க பக்கத்தில் இல்லாதப்போ ஃபஸ்ட்டு ஓகேவாக இருக்கும், அப்புறம் போய் போய் போய் போய் ஒரு பாயிண்டில் அழுக வரும் மிஸ் பண்ணும்போது ஒரு சில பேரை. இன்னொன்று, நிறைய இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி, ஒரு சோஷியல் செட்டப், அதாவது அழுதா வீக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சோஷியல் செட்டப்பில் ஒரு மனுஷன் வந்து அதை அடக்கி அடக்கி தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி ஒரு பாயிண்டில் வந்து பீங் ஸ்ட்ராங் ஃபார் டூ லாங், அங்கே ஒரு பாயிண்டில் ஒரு பிரேக் ஒன்று நடக்கும் பாருங்கள். ஐயோயோ, இதை தாண்டி ஆனந்த கண்ணீர்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது வேறு கேட்டகரி. ஓகே, ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், இந்த ஃபீலிங்கில் உனக்கு எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நன் ஆஃப் திஸ் அதாவது இப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் நீ அழுகிற அப்படின்னா இது எதுவுமே வந்து உன்னோட ஸ்ட்ரென்த்தை உங்ககிட்ட இருந்து கொண்டெல்லாம் போகாது. ஓகே, நான் அழலாம் மாட்டேனேச்சா என்ன நீங்கள் அப்படின்னு சொல்கிறது ஸ்ட்ரென்த்து கிடையாது. சம்டைம்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து என்ன அப்படின்னா வந்து ஓகே இது ஹர்ட் ஆகுது, பட் வந்து இது ஹர்ட் ஆகாத மாதிரி நான் நடிக்க போகிறதில்ல, ப்ரிட்டன் பண்ண போகிறதில்ல, என்கிட்ட நானே பொய் சொல்லிக்க போகிறதில்ல அப்படிங்கிறதான் ஸ்ட்ரென்த்து என்னை பொறுத்தளவுக்கு. ஓகே, இதை பற்றி பேசுவோம். பிகாஸ் நான் இருக்கேன் அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: Hey, look, easy. Sana.
3: Sana, sodda urle sodda boy edo irtha da marriage solita.
4: Sana perle vaangidalam. Vidu.
3: Ha, epdi?
4: ALD Sana Garden. Trichy, Tanjavur, Pudukottai, Madurai, Tiruvallur, Tiruvarur cities la 2.75 cents verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. 4th October Ramada Cornish Abu Dhabi la 9 AM to 7 PM exclusive for NRIs. On spot registration pandravangalukku 4 gram gold coin and registration patta free.
5: Call or WhatsApp 050-675-2828.
6: Dubai la veettu samayal maadhiri premium dining experience oda oru restaurant theedringla?
7: உங்களுக்காகவே IS Premium Veg Restaurant அவங்க மூணாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
6: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
7: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS Premium Veg Restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனசு காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.

0: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
1: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. அழுகையை பற்றி நீ பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒரு மனுஷன் வந்து என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஒரு மனுஷனுக்கு அழுகை வரும். ஒருத்தர் மிஸ் பண்ணும்போது வரும், குழந்தைய பார்க்க முடியலையே, ஐயோ ஃபோட்டோலேயே வீடியோலேயே பார்த்துட்ருக்குமே அப்படின்றத நினச்சி ஏதோ ஒரு பாயிண்டில் அழுகை வரும். இயலாமையினால் அழுகை வரும். இதை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லாட்டினா என்னடா இது கூட நம்மளால் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு, அது பணம் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வந்து உடல் ரிலேட்டடாக இருக்கலாம், ஏதோ வேணா இருக்கலாம், ஒரு ஒரு இன்னபிலிட்டினால ஒரு அழுகை வரும். அண்டு ஒருத்தரை வந்து ஒருத்தர் வாழ்க்கையில் இழந்துட்டு திருப்பி அவங்க வந்து திருப்பி நம்ம லைஃப்குள்ளே வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஏக்கத்தினால அதோடைய பீக்கில் போய் ஒரு அழுகை வரும். ஸோ ஒரு மனுஷன் வந்து பல சுச்சுவேஷன்ஸ் இருக்குது ஒரு மனுஷனுக்கு அழுகிறதுக்கு. மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆண் பெண் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் இதில் வந்து எந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து ஏன் நான் அழுக போகிறேன், இதுக்கெல்லாம் அழுகணுமா ஒரு மனுஷன் அப்படின்னு நினைக்கிறது ஸ்ட்ரென்த் கிடையாது. இது என்னை பாதிக்குது, இது என்னை ஹர்ட் பண்ணுது, ஆனால் அதுக்காக வந்து எனக்கு அழுக வருது அப்படின்னு அழுதுடுவேன் நான். ஐம் நாட் கோயிங் டு ப்ரிட்டன்ட் தட் இட் டஸ் நாட் ஹர்ட் மீ. நான் வந்து என்னை பாதிக்கிற ஒரு விஷயத்தை பாதிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன நானே ஏமாற்றிக்க மாட்டேன். ஏன்னா அப்படி பண்ணாதான், அதுதான் வந்து வீக்னஸ்ஸு, இது வீக்னஸ் கிடையாது அப்படிங்கிறது வந்து என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ தட் இஸ் வேர் எவ்ரி திங் ஓப்பன்ஸ் அப் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்சோ சில நேரங்களில் வந்து எப்படின்னா, இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறதுனால உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி அழுகையை வரவழைச்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நானுமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ரொம்ப இறுக்கமான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம போயிட்டோமோ ஜாலியாக தான் இருக்கோம், நடக்கிறது நடக்குது, போகிறது போகுது, வர்றது வருது, சாப்பிட்றோம், தூங்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கார் ஓட்டுறோம், எங்காவது வெளில போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் எல்லா மனுஷனுக்குமே தனி ஒரு ஒரு படி மேலே மேலே போக போக நம்ம காலில் கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி கீழே இழுக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அது எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். அது ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளை வந்து அது தொடும். அந்த நேரத்தில் மனுஷனுக்கு வர்ற ஒரே இமோஷன் அழுக மட்டும்தான். ஆனால் சில நேரம் அந்த படியையும் தாண்டி ரொம்ப இறுக்கமாக மாறிடுவோம். ஒரு பாயிண்டில் வந்து எதனால் இது நடக்குது, ஏன் எனக்கு வந்து வீலே ஆக மாட்டேங்குது, ஏன் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது, அதை ரியலைஸ் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கெலாம் போயிடுவோம் நம்ம, கரெக்டாக. ஸோ யா, இப்போ நான் அழுகை பற்றி பேசுகிறதுனால யூ ஆக்சுவலி டோன்ட் ஹாவ் டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் க்ரை. இப்போ வந்து அழுகை வரலை, டியர்ஸே வரலை அப்படின்னா சில பேர் எப்படின்னா வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனையோ, கண்ணில் இயற்கு கண்ணில் கிளான்ஸில் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு கிடையாது. ஓகே, சம்டைம்ஸ் த ஃபஸ்ட் ரிலீஸ்னுவாங்க, அது வந்து டியர்ஸாக இருக்குது, அழுகையாக இருக்குது. இட் மஸ்ட் பி வாயை திறந்து இது வந்து என்ன, இது ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படி சில விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டா, இல்லை வந்து அதை பற்றி நினச்சிட்டா, இல்லை அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டா வந்து ஜாஸ்தி வலிக்குமோ அப்படின்னு நினச்சி தப்பிச்சு தப்பிச்சு அவாய்ட் பண்ணி டாச் பண்ணிக்கிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் நம்மளை ஹர்ட் பண்ணுற விஷயம் எதுவாக இருந்தாலும், அது ஒரு லைனாக இருந்தாலும் பத்து லைனாக இருந்தாலும், அதை பற்றி ரொம்ப நம்பிக்கையானவங்ககிட்ட அட்லீஸ்ட் யார்ட்டையாவது சொல்கிறது தான் வந்து ஃபஸ்ட் ரிலீஸ்னு எனக்கு தோணுது. அங்கேருந்தா திங்ஸ் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் மோர் பெட்டர் ஃபார் யூ. அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயத்த இல்லாட்டினா எழுதிடுவாங்க, சில பேர் எழுதுவாங்க, எங்காவது சைலண்டாக உட்காந்து எழுதுவாங்க சில பேர், இல்லைனா வந்து இந்த சில பேர் எப்படின்னா அந்த பாட்டு அப்புறம் தன்னை சோகமாக்குற படம் இதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த பெயின்லேயே அந்த டுவெல் ஆகிட்டே இருப்பாங்க சில பேர். அது எப்படின்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், இந்த படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி அந்த சோகத்தில் இருந்து சோகப்பாட்டு கேட்டு ஒரு மாதிரி அதுக்குள்ளே இருந்து அந்த பெயின்லேயே இருந்து டுவெல் ஆகி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு. ப்ரோ தட்ஸ் அ டார்க் ஃபேஸ் ஐ உச்சே, அதுக்குள்ளே போயிட்டு டக்குன்னு வந்துடணும். சில பேர் அதிலே இருப்பாங்க, மூவ் ஆனே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ்க்குலாம் போயிடுவாங்க. ஓகே, எனிவேஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் இட். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
3: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: சத்யா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
2: We'll be back after a short commercial break.
3: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
4: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
3: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
5: நவராத்திரியின் புனிதமும் பண்பாட்டு தனித்துவமும் விழாவின் வண்ண கோலமும் ஒன்றிணைந்து பக்தி மணம் கமழும் ஓர் இனிய மாலை பொழுது. துபாய் தர்பார் மீடியா மற்றும் ரிலீஸ் தரசா இணைந்து வழங்கும் நவோமித் 2026. மண்ணின் மரபையும் இசையின் இனிமையையும் தாங்கி வரும் பிரபலமான மகளிர் பஜனை குழுவான பைரவி பஜன்ஸ் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
6: அக்டோபர் 4 மாலை 6 முதல் துபாய் ஜபி லேடிஸ் கிளப்பில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கும்
7: 0566-246-989.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
11: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 முதல் மாலை 6 வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
12: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் ஷோ கேட்டிருந்தீங்கன்னா ஒரு பாயிண்டில், ஆமாம் இது நான் ஹர்ட் பண்ணுது, டயர்டாக இருக்குது, இது திஸ் ஆக்சுவலி ஹர்ட்ஸ். ஸோ ஐவ் பீன் கேரிங் மோர் தென் வாட் ஐ வாண்டட் எனி ஒன் டு நோ. அந்த ஸ்டேஜுக்கு போய்டுவோம் நம்ம, தமிழ்லையும் சொல்கிறேன். ஓகே, சில பேர் எப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு ஒரு பாயிண்டில் டயர்ட் ஆகிடுவாங்க. அந்த டயர்ட் ஆகிடுச்சுன்றதே ரியலைஸ் பண்ண முடியாமல் நமக்கு இது ஹர்ட்டிங்காக இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ரொம்ப வருஷம் வந்து ஒரு சில வலியை நிறைய பேர் கேரி பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படியே எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிற ஸ்டேஜை தாண்டி போயிடுவாங்க. ஆனால் மேபி வந்து ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களை ஹர்ட் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறத நினச்சி ஃபஸ்ட்டு கண்ணீர் விட்டு அழுது அந்த ஃபீலிங்கை அந்த எமோஷனை வந்து அப்படியே கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிக்காமல் வெளியில் கொடுத்துட்டா, வெளியில் வந்து வெளியேற்றிட்டோம்னா பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், கரெக்டாக எந்த ஒரு மன இறுக்கமும் இல்லாமல். ஒரு கொஞ்சம் எல்லா மனுஷனும் வந்து ஓடி ஆடி சம்பாரித்து எல்லாம் பண்ணுறது எதுக்கு, ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த மன அமைதி வேணும், ஒரு நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அதுவே இல்லைன்னா இப்போ மற்றது எல்லாமே எவ்ரி திங் ஃபீல்ஸ் பாயிண்ட்லெஸ், கரெக்டாக. பட் இந்த அழுகிறது ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த அதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா தென் வை நாட். பட் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சப்போஸ் இதெல்லாம் சொல்கிறதுனால கண்டிப்பாக உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் நீங்கள் அழுகணும்னு அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் உடம்புல நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரிலீஸே வந்து யார்கிட்டயாவது சொல்கிறதா இருக்கலாம். நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுற விஷயத்தை வந்து மனுஷன் என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப டாக்டிக்கலாக ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கேன் அப்படின்ற பேரில், ஐயோ இதை பற்றி பேசினா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி போயிட்டே இருப்பான். ஆனால் எப்பவுமே அப்படி டாச் பண்ணுறது நல்லதுக்கு இல்லை, ஏன்னா எவ்வளோ நாள் தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும்? இப்போ நம்ம நாலு பேர்கிட்ட சொல்லாமல் பேசாமல் தப்பிச்சிடலாம், நம்மகிட்டருந்து நாமளே எப்படி தப்பிக்க முடியும்? அவன் தான் நம்ம தான் நம்மளுடைய பிக்கெஸ்ட் கிரிட்டிக்கை. கண்ணாடியில் போய் மூஞ்சியை பார்க்குறப்போ உள்ளுக்குள்ளே எந்த விஷயம் வந்து பேசாமல் டீல் செய்யப்படாமல் இருக்கோ அது தினம் தினம் வந்து போகும். அது எங்காவது ஒரு இடத்துல எழுதுறதும் இல்லை நம்புறவங்கக்கிட்ட சொல்கிறதும் கூட கொஞ்சம் அழுகைக்கு சமமான ஒரு விஷயம் தானே வச்சுக்கலேன். பட் ஐ வுட் சே மென் கேன் கரை, மென் ஷுட் கரை. ஆணாக இருந்தால் அழுகிறதுல தப்பு இல்லை, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அழுகிறதுல தப்பு இல்லை, அழுகிறது வீக்னஸ் கிடையாது, அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. ஓகே, அண்ட் மேபி இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால வந்து நத்திங் இம்மிடியேட்டாக அதுவும் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுவும் ஓகே தான். சம்டைம்ஸ் நம்ம எப்படின்னா இந்த இறுக்கமாகவே இருந்திருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்டுன்னு பண்ண வராது. சம்டைம்ஸ் பாடிக்கும் வந்து இட் நீட்ஸ் டு ஃபீல் சேஃப் பிஃபோர் இட் ஆக்சுவலி லெட்ஸ் கோ. இவங்களுக்கு வேணும் அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அதாவது அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் பிரச்சனையே சொன்னால், ஏ உனக்கு என்னடா பிரச்சனை, அதை விட நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் பண்ண அவன் ஒன்று சொல்லுவான். இந்த ஒன் அப் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸை போட்டுட்டு உண்மையாகவே லிசன் பண்ணுறவங்கக்கிட்ட உட்காந்து ஓரளவுக்கு கிறிஸ்பாக விஷயத்தை சொல்லி முடிங்க. கெட் இட் அவுட் ஆஃப் யுவர் சிஸ்டம். ஐ சி கைஸ் ஆஃப்டர் 10 o'clock. அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. யா,
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

10 o'clock மேலே ஆகிடுச்சா? பரவாயில்லையே, ஓரளவுக்கு இப்போ டிராஃபிக் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா? வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து அழுகை அழுகிறது பற்றிலாம் பேச ஆரம்பித்தோம். இப்போ ஒரு சில படங்கள்லாம் வந்து எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஆம்பளைங்க அழுகிறது இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இப்போ நிறைய வருது, விச் இஸ் குட். இப்போ மேயழுகிற மாதிரி படம்லாம் ஹோல்சமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கான மெயின் காரணமே வந்து அந்த படத்தில் வர்ற ஆர் இது ரிலேட்டடாக ஆர் இப்படி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற பல படங்களில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இன்னொருத்தருக்கும் நடக்கிற மாதிரியே இருக்கும், ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு சினிமாத்தனமாக இருக்காது. ஏ ஆமாடா, நானும் வந்து அந்த நைட்டு ஒரு 10-12 மணிக்கு மேலே நானும் என் ஃப்ரெண்டும் வந்து உட்காந்து அந்த எல்லோரும் அப்படியே இரு எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் தூங்க போயிடுவாங்க, ஊரில் ஒரு ஜனம் இருக்காது, தூரத்தில் நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கும், கடையெல்லாம் மூடிடுவாங்க, ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், அப்படியே தூரத்தில் ஒருத்தர் டீ கடை போட்டு அவர் மட்டும் சைக்கிளில் வந்து குட்டி பிளாஸ்டிக் கப்பில் டீ வித்துட்டு நின்றுட்டுருப்பார், அப்படியே நாங்கள் ஓரமாக தெரு ஓரமாக அப்படியே நடந்துகிட்டே பேசிட்டு போவோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த மாதிரி சினிமாத்தனம் இல்லாத ஒரு சில சினிமாவை நம்ம பார்க்கும்போது தான் அது ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக ஃபீல் ஆகுது, அதனால தான் இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப ஹிட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் மை ஒப்பீனியன் விச் இஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போ இந்த மாதிரி படங்களில் வந்து இப்போ பழைய படங்களில் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கும்போது கூட பழைய படங்கள்லாம் வந்து ஹீரோ அழுகிறத காட்டவே மாட்டாங்க, கண்ணுக்கிட்ட காட்டுவாங்க, பட்டன் எடுத்துருவாங்க, பிகாஸ் க்ரைங் வாஸ் கன்சிடர்ட் டு பி வீக். ஒரு ஹீரோவே அழுகிறோம் அப்படின்னா ஐயோ மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? அப்படி ஏன் மக்கள் ஏற்றுப்பாங்க? நீங்கள் அதை கரெக்டாக முன்னாடிந்தே பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சோஷியல் செட்டப்பில் வந்து ஆம்பளை அழகக்கூடாது, அழுகிறவன்லாம் வந்து வீக்குன்ற மாதிரியே காட்டிட்டு படாருன்னு அதை மாற்ற சொன்னால் சீக்கிரம் மாறாது, ஆனால் மாறும். ஏன்னா யதார்த்தத்தில் அப்படி கிடையாது, அதான் வந்து நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ சம்திங் டீப்லி ஹியூமன் அபவுட் wanting to cry and realizing sometimes you can't, sometimes வந்து ஆமாம் இல்லை யாருமே இல்லாதப்போ போய் அழுதுட்டு வந்துடணும் அப்படின்னா. சில பேர் கோயிலுக்கெலாம் போவாங்க, சர்ச்சுக்கு மாஸ்க்குலாம் போய் யார்கிட்டயாவது சொல்லிடலாம் அதை அப்படின்ட்டு கடவுள்கிட்ட போய் சொல்லிட்டு வருவாங்க, அதெல்லாம் இமீடியட் ரிலீஸ் கொடுக்குமானா அது அவங்க அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்திருக்கு. பட் இருந்தாலும் இப்போது சம்டைம்ஸ் இந்த wanting to cry and you cannotன்ற சிச்சுவேஷனில் வந்து எப்படின்னா கண்ணுக்கு பின்னாடி ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகும், அதனால் மாதிரி த்ரோட் அப்படியே தொண்டெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கும், மூஞ்சியெல்லாம் செவந்துடும், சில பேருக்கு காதெல்லாம் செவந்துடும், ஆனால் வராது வெளில, ஆனால் டக்குன்னு வேறு யாராவது வந்து பேசினா அப்படியே அது டிஸ்ட்ராக்ட் ஆகிப்படுவாங்க, பிகாஸ் யூ டென் டு அவாய்ட். இன்னி ஷோவில் அது பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது பேசுகிறதுக்கு. ஐ பி பேக். திஸ் இஸ் ஆர் ஜெய் பிராவோ. சும்மா இல்லை, அன்புடன் ஆர் ஜெய் பிராவோ.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். என்னது ஜேசன் செஞ்சி படம் எடுக்கிறாரா? எஸ், ஜேசன் செஞ்சி படம் எடுத்து அந்த படம் ரிலீஸே ஆக போது, அதுவும் யுஏஇல.
1: 500 கோடி!
2: What a wow!
0: மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக போற சிக்மா படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. சிக்மா படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணுங்க.
3: லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிக்மா, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: ஓகே, டுடே வி வர் டாக்கிங் அபவுட் அழுகை. A little longer. Okay, sometimes, இது எப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கோம், இல்லாட்டி உள்ளுக்குள்ளே ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு தெரியும், டே தம்பி ரொம்ப நாளைக்கு தாங்காது, கொஞ்சம் பார்த்துக்க, எப்பயாவது ஓப்பனாக சொல், கொஞ்சம் பேசு, கொஞ்சம் மனசு விட்டு யார்ட்டையாவது சொல், எழுது இல்லாட்டினா அழுதுரு அப்படின்னு. ஆனால் இப்போ எப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இல்லை, இந்த கல்யாணம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அப்படி கிடையாது, கொஞ்சம் பழைய ஜெனரேஷன்ஸ் தான் ஆக்சுவலி பாவமே, இந்த 70s 80s பிறந்தவங்கலாம். இப்போ அந்த டைமில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 28 27 வயசுலலாம் இந்த காலகாலத்தில் கல்யாணம்னு வாங்கலை, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் அந்த ஒருத்தரே ஃபேஸ் பண்ணுவார், நல்லது கெட்டது எல்லாம் ஒருத்தரே பார்ப்பார். இருக்கமாயி அழுதா அவ்வளோதான் முடிஞ்சது, வீக்கு அப்படிங்கிற ஒரு நினப்பில் அழாமையே இருந்து கடைசியில் ஒரு பாயிண்டில் வெடிப்பார் பார்க்கணும். சம்டைம்ஸ் சி, இப்போ லாட் ஆஃப் மென் ஆர் டாட் டிரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டு டீல் வித் பெயின் பை பிகமிங் ரொம்ப ஃபங்க்ஷனலாக, அதாவது ஏதாவது உனக்கு ஏதாவது ஹர்ட் ஆகுதா, கீப் ஒர்க்கிங், வேலை செஞ்சுனே இருக்குது, யாராவது வாழ்க்கை விட்டு போயிட்டாங்களா, மூவ் ஆன் ஆகிட்டாங்களா, அதனால் என்ன, அடுத்தடுத்து என்ன வேலையோ அதை செஞ்சுக்கிட்டே இரு, பயமாக இருக்கா, வெளில காட்டாத, ஒரு மாதிரி கிரீஃப் உள்ளே இருக்கா, யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னா அதில் போய் அது என்னென்னு கலந்துக்கிட்டு உன்னோட கருத்தை சொல், ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கா, நீயே தனியாக ஹேண்டில் பண்ண பழகு அப்படின்ட்டு. இதெல்லாம் ஓகே தான், பாதி ஓகே பாதி நாட் ஓகே. ஆனால் ஒரு நான் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு சிங்கர் சொல்கிறத நான் கேட்குறேன், சோகமோ இல்லை வருத்தமோ இல்லை வந்து இந்த உச்சகட்ட வெறுப்போ நமக்கு நாம மேலேயோ எங்கேயாவது வேறு சுச்சுவேஷனால் நம்ம மேலேயோ இல்லாட்டி சூழ்நிலையால் நம்ம இந்த மாதிரி வந்து ஃபீலிங் க்ரியேட் ஆகும்போது இது வந்து ஒரு வேவ் மாதிரியா, இந்த வேவ் அதாவது ஒரு அலை மாதிரி மனசுக்குள்ளே வந்து அது நின்று அதுக்கப்புறம் தான் போகும், ஆனால் அந்த வேவ் அடிக்கும் போதே அதை கரெக்டாக டீல் பண்ணிடணும், அதை வந்து ஃபேஸ் பண்ணிடணும், அதை வந்து இல்லையே வலிக்கலாம் இல்லையே, அதனால் என்ன, நான் பாட்டில் அடுத்தடுத்த வேலைக்கு பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு லைஃப்பை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணால் லைஃப்பும் நம்மள லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணும். இதுதான் வந்து இன்றைக்கி நான் ஓவரால் சொல்ல வந்தது. ஸோ யூ லேர்ன் டு டேர்ன் இமோஷன்ஸ் இன் டு டாஸ்க்ஸ், டோன்ட் டூ இட் இன்ஸ்ட் ஆஃப் ஐயோ ஐம் ஹர்ட்டிங், ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக, அப்படி நினைக்கிறதுக்கு பதிலாக இதை வச்சு நான் இப்போ என்ன பண்ணுறது, வாட் ஷுட் ஐ டூ, இப்போ யாராவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இன்ஸ்ட் ஆஃப் வந்து நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஓகே இட்ஸ் ஃபைன் லைஃப் கோஸ் ஆன், நான் அவங்களை மிஸ் பண்ணுறது ஓகே தான், பிரச்சனை இல்லை. இந்த சில பேர் சொல்லுவாங்க, அவங்களா விரும்பினா அவங்களா திரும்பி வந்தால் அது உனக்கு அப்படின்னு வாங்கிட்டு, தம்பி நீ டிசைட் பண்ணுறா உனக்கு வேணுமா வேணாமான்னு, இதில் எவ்வளோ இருக்கட்டும், உனக்கு வேணுமா வேணாமா நீயே டிசைட் பண்ண, அந்த இடத்துல நீ டிசைட் பண்ணு உனக்கு வேணுமா வேண்டாமா, வேணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி எடு, வேணாம் அப்படின்னா நீ போயிட்டே இரு. சில நேரங்களில் வந்து அப்படியே நம்ம டோரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம், அவங்களா வந்தா இது எனக்கு அப்படின்னு, அப்போ அவங்களா வர்ற வரைக்கும் அப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது அப்படியே ஒரு பெடஸ்டல்லே நிற்குமே, அதை பற்றின கவலையே இல்லை. படங்கள்லாம் 1000 வருஷம் சொல்லுவாங்க, ஆனால் அது கேட்டு கேட்டு வளர்ந்த நமக்கு இப்போ என்ன மாதிரி யாராவது ப்ராக்டிக்கலி சொல்கிற பேச்சை கேட்குறதுக்கே வந்து வித்தியாசமாகவோ இல்லாட்டி அக்செப்டபுளாகவும் இருக்காது, ஆனால் நீங்கள் நம்பலைனாலும் அதான் நெசம். பாட்டு வருது கேளுங்க, அன்புடன் நான் அவற்றை பிராபோம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: ஓகே காய்ஸ், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ சைனிங் ஆஃப். நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். இன்றைக்கி அழுகையை பற்றி, ஒரு மனசு ஏன் அழணும், அழுவுறது வந்து இந்த அளவுக்கு வீக் கிடையாது, அழுவுறதும் அழுவுறது ஸ்ட்ரென்த் தான். மனசுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை வந்து கரெக்டாக டீல் பண்ண தெரிஞ்சு அதை சப்ரஸ் பண்ணாமல் சொல்ல வேண்டிய இடத்துலையோ இல்லாட்டி அதை கொட்ட வேண்டிய இடத்துலையோ கொட்டுறது நல்லது தான். அதனால் வந்து நீ அழுகுறதுனால குறைஞ்சி போயிட மாட்டேன். அழுக வந்து அழுதுரு, யார்கிட்ட சொல்லிட்டு அழு. லெட்ஸ் நார்மலைஸ் மென் கரைங், லெட்ஸ் நார்மலைஸ் எவ்ரிபடி கிரைங். நீ சும்மா உட்காந்து அதுக்குன்னு நீ அழுமூஞ்சியாக உட்காந்து தினம் தானே உட்காந்து ரூமோட ஒரு கார்னரில் உட்காந்து அழுகணும்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது அதை அடக்கி வைக்காமல் ஜஸ்ட் லெட் இட் அவுட். ஓகே, குட் நைட். திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் சிங்கப்பூர்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு விழாவில் ஸ்குவாஷ் பிரிவில் வெண்கலம் வென்ற தமிழக வீராங்கனைகள் ஜோஷ்னா சின்னப்பா, ஷமீனா ரியாஸுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்களுக்கு அரசு சார்பில் தலா 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அவர்களது திறமை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ஆகியவற்றால் பெற்றுள்ள இவ்வெற்றி தமிழகத்தின் விளையாட்டு திறனுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். அவர்களது வெற்றி சாதிக்க துடிக்கும் இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு சிறந்த உத்வேகத்தை அளிக்கும். எதிர்காலத்திலும் அவர்கள் பல வெற்றிகளை பெற்று தமிழக மற்றும் இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் மேலும் உயர்த்திட எனது வாழ்த்துகள் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 5 தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை கூறிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் திகதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், பெருந்துறை, கரூர், விராலிமலை ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நெல்லையைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு எதிரான தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி இடைத்தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை திகதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டனர். தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அம்பாசமுத்திரம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இசக்கி சுப்பையா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வி பி துரையை விட 10,245 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பின்னர் பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்தார். இதனிடையே இசக்கி சுப்பையாவின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி வாக்காளர் காந்திமதிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் பதிலளிக்கும்படி இசக்கி சுப்பையாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தனக்கு எதிரான இந்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி இசக்கி சுப்பையா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி பி பாலாஜி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்கூட்டிய திட்டமிடல் துளியுமின்றி தமிழகத்தை தொழில் முடக்கத்துக்கும் அறிவிக்கப்படாத மின்வெட்டுக்கும் தள்ளிவிட்டதே திரு விஜய் அவர்களது அரசின் நிர்வாக தோல்விக்கு அப்பட்டமான சான்று என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். தொழில் நிறுவனங்களுக்கு மின்சாரம் வழங்காமல் ஜெனரேட்டர்களை இயக்கச் சொல்வதா என்று தாவேக்கா அரசுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இரவு நேரங்களில் மின்சாரத்தை பயன்படுத்தாமல் சொந்தமாக ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு உயர் அழுத்த தொழில் நிறுவனங்களை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்துவது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று அவர் கூறியுள்ளார். புதிய ஆட்சி சிறந்த நிர்வாகம் என வாய்ஜாலம் காட்டிய தாவேக்கா அரசால் மின் பற்றாக்குறையை கூட சமாளிக்க முடியவில்லை என்று அவர் விமர்சித்துள்ளார். இஸ்ரேல் செல்லும் விமான பயணத்தின் போது அபாரமான துணிச்சலை வெளிப்படுத்தி 174 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய குஜராத் வம்சாவளியைச் சேர்ந்த விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு விசிஷ்ட் குஜராத் கரீமா புரஸ்கார் விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் நோக்கிச் சென்ற ஃபிளை துபாய் விமானத்தின் விமானியான ஸ்மித் மச்சாரின் துணிச்சல் இன்று உலகம் முழுவதும் போற்றப்படுகின்றது. தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மூழ்கிய நிலையிலும் 174 பயணிகளின் உயிர்களை காப்பாற்ற அவர் காட்டிய அசாதாரண துணிச்சல் ஊக்கமளிப்பதாகவும் பாராட்டக்கூடியதாகவும் உள்ளது என்று முதல்வர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். இதேவேளை கேப்டன் ஸ்மித் மச்சார் வெளிப்படுத்திய பொறுமை, விவேகம், துணிச்சல் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானி ஸ்மித் மச்சார் தங்களை காப்பாற்றியதாக இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருப்பது ஒவ்வொரு இந்தியரையும் பெருமை கொள்ள வைத்திருக்கின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். புதிய வாக்காளர்களை இணைப்பதற்கான படிவம் 6 மேற்கொள்ளப்பட்ட மாற்றம் சட்டவிரோதமானது என்று ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த மாற்றத்தை செய்ய TCS நிறுவனத்துக்கு தேர்தல் ஆணையத்தில் யார் உத்தரவிட்டார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இணைய வழி படிவம் 6 சட்டவிரோதமாக மாற்றப்பட்டுள்ளது. இதை தேர்தல் ஆணையர்களை பதிவு செய்துள்ளனர். இந்த மாற்றத்தை செய்ய டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்துக்கு தேர்தல் ஆணையத்தில் யார் உத்தரவிட்டது என்று அவர் வினவியுள்ளார். TCS நிறுவனத்தில் யார் அதற்கு ஒப்புதல் அளித்தது, அத்துடன் அதை செய்ய அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்றும் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்ததே இலங்கையில் அண்மையில் உயர்த்தப்பட்ட எரிபொருள் விலைக்கு முக்கிய காரணம் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சில எரிபொருள் வகைகளுக்கான கூடுதல் செலவில் ஒரு பகுதியை CPC தொடர்ந்தும் ஏற்றுக்கொண்டு வருவதாக அதன் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதத்தை அடிப்படை மாதமாக கொண்டு ஒப்பிடும் பொழுது சர்வதேச சந்தையில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகள் கணிசமாக உயர்ந்ததாக அவர் கூறினார். இலங்கை இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயின் விலையும் ஒரு பீப்பாய்க்கு சுமார் 69 அமெரிக்க டாலரில் இருந்து 115 டாலர் வரை அதிகரித்ததாக அவர் தெரிவித்தார். சர்வதேச விலை உயர்வின் முழுச்சுமையும் நுகர்வோர் மீது சுமத்தப்படவில்லை என்று ராஜகருணா கூறியுள்ளார். தற்போதைய சர்வதேச விலையை அடிப்படையாக கொண்டால் 1 லிட்டர் டீசலின் விலை சுமார் 528 இலங்கை ரூபாயாக இருக்கும் நிலையில் உள்நாட்டில் அது 392 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதனால் ஏற்படும் 1 லிட்டருக்கு 136 ரூபாய் வித்தியாசத்தில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட எரிபொருள் நிவாரண திட்டத்தின் கீழ் அரசு 70 ரூபாயை ஏற்றுக்கொள்ளும். மீதமுள்ள 66 ரூபாயை CPC ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
3: ஸ்லைதுபாய் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சார் சவுதி அரேபியாவில் சிகிச்சை பெற்ற பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டுள்ளார். துபாயில் இருந்து டெல்லவீவ் சென்ற ஃபிளைதுபாய் விமானத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தின் போது மச்சார் காயமடைந்தார். விமானம் சவுதி அரேபியாவின் தபூக் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தர இறங்கிய பின்னர் அவருக்கு அங்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான இந்திய தூதர் டாக்டர் தீபக் மிட்டல் இன்று மச்சாரையும் அவரது குடும்பத்தினரையும் மருத்துவமனையில் சந்தித்தார். இந்திய அரசு தரப்பில் அவருக்கும் குடும்பத்தினருக்கும் முழு ஆதரவு வழங்கப்படும் என்று தூதுவர் உறுதியளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துபாயில் இருந்து டெல் அவீவ் சென்ற ஃபிளை துபாய் F7-1073 விமானத்தில் நேற்று இடம்பெற்ற சம்பவம் பயங்கரவாத நடவடிக்கையுடன் தொடர்புடையதா அல்லது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா என்பது குறித்து அமீரக அதிகாரிகள் விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். விமானம் சவுதி அரேபியாவின் தபூக் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தர இறக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு பொது வழக்கு தொடுநர் குழுவை அமைக்க அட்டர்னி ஜெனரல் டாக்டர் ஹமத் சைஃப் அல் ஷம்ஷி உத்தரவிட்டுள்ளார். சம்பவத்தின் பின்னணி காரணங்கள், நோக்கம் மற்றும் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் குறித்து குழு ஆய்வு செய்து வருகின்றது. மேலும் இதற்கு ஏதேனும் பயங்கரவாத நோக்கம் இருந்ததா அல்லது முன்கூட்டியே திட்டமிடல் அல்லது வழிநடத்தல் இடம்பெற்றதா என்பதும் விசாரணையின் ஒரு பகுதியாக உள்ளது. இதனிடையே இச்சம்பவத்தை தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானத்தின் காக்பீட்டில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து விமானத்தில் பயணித்த ஃபிளை துபாய் ஊழியர்கள் தலையிட்டு விமானத்தை பாதுகாப்பாக கட்டுப்படுத்தியதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. விசாரணை முடியும் வரை ஊகங்கள் மற்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் ஈரான் ஒருபோதும் தயக்கம் காட்டாது என்று அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்துள்ளார். வளைகுடாவில் முறிந்த போர் நிறுத்தத்தை மீண்டும் கொண்டுவர ஈரான் முன்வைத்துள்ள புதிய திட்டத்துக்கு அமெரிக்காவின் பதிலை தெஹ்ரான் எதிர்பார்த்து வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். நாங்கள் ஒருபோதும் பேச்சுவார்த்தையில் இருந்து விலகவில்லை, இனியும் விலக மாட்டோம் என்றும் அவர் கூறினார். அதே நேரத்தில் ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்த போதிலும் அமெரிக்கா 3 முறை எங்கள் நாட்டை தாக்கியுள்ளது என்று அரசு சார்பு தஸ்னிம் செய்தி நிறுவனத்திடம் பெசிஷ்கியான் தெரிவித்துள்ளாா். அமெரிக்கா மீண்டும் பெரிய அளவிலான ராணுவ தாக்குதல்களை தொடங்கினால் அதற்கு முன்னர் வழங்கிய பதிலடியை விட விரிவான மற்றும் வலுவான பதிலடி கொடுக்க ஈரான் தயாராகி வருவதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரிட்டனில் விமானப்படை தளம் ஒன்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பிரிட்டனுக்கு இஸ்ரேல் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனியர்களை நடத்தும் விதம் தொடர்பாக தனது அரசுக்கு இங்கிலாந்து தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் நெத்தன்யாகு விமர்சித்துள்ளார். இதனிடையே ஃபோர்டு விமானப்படை தளத்தை சுற்றி சந்தேகத்துக்குரிய நடவடிக்கையில் ஈரான் ஈடுபட்டதற்கான வலுவான அறிகுறிகள் இருப்பதாக பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்னாம் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் ஈரானுக்கு தொடர்பு இருக்கலாம் என பிரிட்டன் அரசு நம்புவதாக பிரதமர் ஆண்டி பர்னாம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டன் பிரதமர் தவறான திசையில் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி பிரிட்டன் பிரதமரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தன. இன்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷை எதிர்கொண்ட பாகிஸ்தான் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் பங்களாதேஷ் 13 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 111 ஓட்டங்களை பெற்றது. பாகிஸ்தான் 11.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை அடைந்தது. இதேவேளை இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணி 124 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 169 ஓட்டங்களை பெற்றது. பதிலடித்தாடிய இலங்கை அணி 9.5 ஓவர்களில் 45 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. இதனிடையே 3வது இடத்துக்கான பிளே ஆஃப் சுற்றில் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. இந்த போட்டியுடன் இறுதிப் போட்டி எதிர்வரும் சனிக்கிழமை 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
1: 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564 1545 4242.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம.

0: காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

பல பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம். 89.4.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: என்ன

விதி சிரிக்குதா அழுதா தெரியல, கதி நன்றியா குற்றமா புரியல. நடின்னு நான் என்னைய தேத்துறேன், உண்மையமா.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.